சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் காலை 10:03. இன்று நம் சபரி வானொலியில் காற்றினிலே வரும் கீதம் என்ற நிகழ்ச்சியில் கும்பகோணம் மனோகரண்ணா அவர்களுடைய ஒரு எப்படி சொல்வது சோகமான ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கின்றது. எல்லோருக்கும் தெரிந்த கதைதான். அந்த அம்மாவை பற்றி அவர் பாடிய எஸ் ஜானகியம்மா அவர்கள் பாடிய ஒரு சில படப்பாடல்கள் தான் வலம் வர இருக்கின்றது அவருடைய தொகுப்பில். பாடலை கேட்டு ரசித்து பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே. இந்நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் மனுசியா. இதோ நிகழ்ச்சிக்குள் செல்வோம்.

வணக்கம் நேர்களே, நான் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மகாபுரம் தான் பேசுறேன். உங்கள்கிட்ட வந்து ஒரு சோகமான நாள், தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல உலகத்துக்கே சோகமான நாள். ஏன்னு கேட்டா ஜானகி அம்மாவை பத்தி நான் இன்னைக்கு சொல்லணும்னா, அவங்கள பத்தி இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாம இருக்காது. ஏன்னா பழமொழி பாடல்கள் அவங்க பாடியிருக்காங்க, அருமையான பாடல்கள் தான் நம்மளுக்காக சுற்றிருக்காங்க. அவங்களோட குரல்ல வந்து நம்ம அவங்க குரல் வந்து ஒரு சாந்த குரல்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து எங்க இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அவங்க பாட்டை ஒரு பாட்டை நம்ம கேட்டோம்னாக்கா நம்மளுக்கு மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதே மாதிரியே வந்து என்ன என்ன எந்த இதில் பாடலை வந்து எல்லாத்துலேயும் எல்லா மொழிகளையும் பாடியிருக்காங்க. அதே மாதிரியே வந்து நல்ல கருத்துள்ள பாடல்களையும் பாடியிருக்காங்க, திணிகள் எல்லாமே பாடியிருக்காங்க. அப்படியேப்பட்ட ஒரு பாடகை நம்மளை விட்டு நிறுத்தி பிரிஞ்சுட்டாங்க. அவங்களுடைய ஆத்மா சாந்தியடைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்க குடும்பத்தாருக்கும் சரி, இந்த ரசிகர் பெருமக்களுக்கும் சரி, அதே மாதிரி அவங்க திரைத்துறையை சேர்ந்தவங்க அத்தனை பேருமே அவங்களுக்காக கண்ணீர் வச்சு வச்சிருக்காங்க. ஒரு நல்ல பாடகி, அவங்களோட பாடலை தான் இன்னைக்கு நான் தொகுத்து அளிக்க வந்திருக்கிறேன். நேர்களே, வாட்ஸ்அப்ல போடுங்க அவங்களுடைய வாட்ஸ், உங்களுடைய கருத்துக்களை மட்டும் நீங்க போடுங்க. வந்து பேர்களை வந்து பேர்களை முடிஞ்சா சொல்ல, பேர்களை சொல்ல முடியாது, பாடல்களை மட்டும் கேளுங்க. அதே மாதிரியே கேள்விக்கு பதிலும் இன்று கிடையாது, அதனால வந்து தயவு செய்து அவங்களுக்கு தப்பா அனுப்பிச்சாருங்க. பாடல்களை கேளுங்க, அவங்களை பத்தி நினைவுகளை நீங்க பகிர்ந்துக்குங்க, வாட்ஸ்அப்ல பகிர்ந்துங்க. இப்ப முதல் பாடலாக நான் கேட்க இருக்கும் பாடல் மண் வாசனை என்ற படத்தில் ஜானகி பாடிய ஒத்தி வச்ச மல்லிகை மூட்டு வாடு வேடி வாசனை கேட்டு அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டை நம்ம இப்ப கேட்கலாமா? அந்த அம்மாவுக்காக நினைவுகளையா இன்னைக்கு அந்த அவங்களோட பாடல்கள் கொஞ்சம் வள வர இருக்கிறது. நீங்களும் கேளுங்க நேர்களே, நம்ம இப்பொழுது பாடலுக்கு கேள்வி.

நேர்ல உங்களோட கருத்துக்களை நீங்க போட்டுக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேர்ல தானுஜி அம்மா பத்தி நம்ம சொல்லணும்னாக்கா 1938 தான் அவங்க பிறந்தாங்க. ஏப்ரல் மாதம் 23 இவங்க பிறந்திருக்காங்க. அவங்க பாட ஆரம்பிச்சது 19 1957 தான் பாட ஆரம்பிச்சாங்க. விதியின் விளையாட்டு இந்த படத்துல பாட ஆரம்பிச்சு பெண்ணின் ஆசைன்னு ஒரு பாட்டு ஏதோ ஒரு பாட்டு வரும், அதுல அவங்க பிறந்த மாதிரியே இருக்காது, அந்த அளவுக்கு வந்து பாடிக்கிட்டாங்க. அப்புறம் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தான் அவங்களோட பிறகு தெரிய ஆரம்பிச்சு. அவங்க வாடுறப்பெல்லாம் நானும் பிறக்கவே இல்லை அவங்க பாட ஆரம்பிச்சப்பெல்லாம். அதனால அவங்களோட பாடல்கள் அன்றும் சரி இன்றும் சரி என்றும் சரி நம்ம கேட்கணும்னாக்கா தானே அம்மா பாட்டுன்னா நம்ம மனசை உருக்கும், உள்ளத்தை வந்து உருதா வைக்கும். அதே மாதிரியே எல்லா பாட்டும் இந்த பாட்டு மட்டும் இல்லை, இந்த பாடிச்ச அந்த பாட்டு மட்டும் மட்டும் இல்லை, வர்ற பாடல்கள் எல்லாமே உங்க மனசை தொடணும் நம்பிக்கையோட இப்ப அடுத்தாதான் நம்ம கேட்க இருக்கு பாடல். நான் பாடு பாடல் இந்த படத்தில் பாடவா உன் பாடலை இந்த பாடலை இப்ப நம்ம கேட்கலாமா?

நேயர்களே, ஒரு அருமையான பாடல் நம்ம கேட்டு வந்தோம். ஜானகம்மா வந்து பல இசையமைப்பாளர்கள் பாடியிருக்காங்க. அன்றைய கால இசையமைப்பாளர்கள் வந்து சுதாசன், சுத்தையா நாயுடு, எம் எஸ் விஸ்வநாதன், ராமமூர்த்தி, சங்கர் கணேஷ் எல்லா பாடகரும் அப்ப வந்து நிறைய இசையமைப்பாளர்கள் இருந்தாங்க. எல்லாருக்கிட்டையுமே பாடியிருக்காங்க. அந்த காலத்துல 1987 இருந்து இது வரைக்கும் பாடியிருக்காங்க. அந்த வந்து எந்த பாட்டை சொல்றது, எந்த பாட்டை விடுறது. அதே மாதிரியே திருச்சி லோகநாதன், டி எஸ் ஜெயராமன், கே பி சீனிவாசன், சீதாளி சுந்தரராஜன், இப்படி நிறைய பாடகர்களோட டி எஸ் சுந்தரராஜன், மலேசியா வாசுதேவன், ஜெயச்சந்திரன், இப்படி எஸ்பி பாலசுத்திரமணி. எஸ்பி பாலசுத்திரமணியோட தான் அதிக பாடல். அவரை பத்தி நம்ம பேசணும்னாக்கா இன்னைக்கு பூரா பேசிக்கிட்டே இருக்கலாம். இந்த ரெண்டு பேரும் பாடின பாட்டை பத்தி நம்ம பேசணும்னா இன்னைக்கு பூரா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்ப நம்ம அடுத்த பாடலாம் கேட்க இருக்கிற பாடல் தரை கடந்த ஊருக்கு இந்த பத்தி சஞ்சய் அமரன் இசையில, ஓடத்தில தண்ணீர் பெண்ணுக்கு தண்ணீர்.

மனசை மனசை வந்து நம்ம உருக்குற மாதிரி ஒரு பாடலை நம்ம கேட்கிறோம். மனசை வந்து உருக்குற மாதிரி ஒரு பாடலை கேட்கிறோம். அருமையான பாடல். இந்த பாடல்லாம் வந்து அதுக்கு ஒரு சகாப்தம் சொல்லணும். எஸ்டாருமாவே ஒரு சகாப்தம் தான். அந்த சகாப்தம் நேசோட முடிஞ்சு போச்சு. ஆனா அவங்க வந்து எவ்வளவு பாடல்கள் பாடியிருக்காங்க, என்ன மனசை வந்து கவர்ற மாதிரி எல்லாம் பாட்டு பாடியிருக்காங்க. அந்த இதயத்துல வந்து இதயத்துல வந்து அப்படியே உருக்குற மாதிரி பாடியிருக்காங்க. அப்புறம் வந்து அதுல பாடின பழைய பாடல்கள்ல பாத்தீங்கன்னா, ஆனா சாப்பாடு போடும் முன்னே, அப்புறம் வந்து மேலத்தம் மெல்ல தட்டு மாமா, அப்புறம் இந்த தெய்வ பலம்னு ஒரு படத்துல தென்னை கீற்று பாலையிலிருந்து பாட்டு ஒண்ணு பிபி சீனிவாசனோட பாடியிருப்பாங்க. அந்த பாட்டு ரொம்ப மென்மையா போகும். நிறைய அந்த தொங்கும பொட்டுக்கு அடிப்பி சுசிலாவோட பாடியிருப்பாங்க. அதே மாதிரி காலத்தை வென்றவன் ரொம்ப ஃபேமஸான பாட்டு, எல்லாருக்குமே பிடிக்கும். ஜானகி அம்மாவும் சுசீலா அம்மாவும் அப்படியே போட்டி போட்டு பாடுவாங்க. அப்படிலாம் ஒரு பாட்டெல்லாம் நம்ம கேட்ட காலம் போய் இப்ப நம்ம எப்பயே பாட்டெல்லாம் கேட்கணும், அது வேற விஷயம். ஆனா வந்து அந்த காலத்து பாட்டுக்கு ஈடானுமே அந்த காலத்து பாட்டு தான் ஜானகி அம்மாவோட நம்மளும் வாழ்ந்துருக்கோங்கிறத நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தாலும் இப்பதான் அங்க இல்லைங்கிறத நினைக்கும் போது மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால வந்து நம்ம அடுத்த பாடலா இங்கேயே கேட்டக்குற இந்த படத்துல இருந்து நீ பாடும் பாடல் இது இந்த பாடலை கேட்டுட்டு வரலாம்.

நேர்களே, ஒரு அழகான பாடல், மென்மையான குரல், குரல் வளம் அவங்களுக்கு மாதிரி யாருக்குமே இல்லை. சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, வயதானவங்களா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பொண்ணு பாடணுமா, ஒரு கன்னி பொண்ணு பாடணுமா, அப்படியே அப்படியே மாறுவாங்க, அப்படியே அந்த குரலை மாற்றுவாங்க. ஆட மாட்டாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன், பாட்டு பாடுறப்ப ஆட மாட்டாங்க, அசைய மாட்டாங்க, ஒரு தன்னாசைவு கூட இருக்காங்க, அப்படியே உட்கார்ந்த இடத்துலயே அப்படியே பாடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பாடகி, அவங்கள வந்து எவ்வளவு பாராட்டினாலும் தரும். அந்த மாதிரி ஒரு பாடகி நம்மளை விட்டு பிரிஞ்சதை நினைக்கும் போது மனசுக்குலாம் ரொம்ப வருத்தமா இருக்கு. எனக்கு நினைக்க நினைக்க ஆத்திரமா இருக்கு. ஒண்ணு இல்ல, எனக்கு மத்தியான நான் வந்து சின்னகன்னு ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்துல ஆனையிட்டே நெருங்காதே அன்னகினம் பெருசாவே, அந்த ஆத்திரத்தோட அவங்க பாடுற பாட்டை கேட்கும்போது நம்மளுக்கு உடம்பு சிரிக்கும். அந்த அளவுக்கு வந்து அந்த பாட்டை பாடிவிட்டாங்க. அப்படியே அவர் பாட்டு அந்த மாதிரி பாட்டெல்லாம் கூட பாடிவிட்டாங்க. அப்புறம் டிஎன் சுந்தரராஜனோட நிறைய பாட்டு பாடிவிட்டாங்க. முதல் முதலாக பார்த்த போது பொன்னால் மணி மேலே அப்படின்னு அப்படின்னு ஒரு பாட்டு பாடிவிட்டாங்க. உலகம், இந்த பாட்டு வந்து உலகம் அழகு கடகம் சுரங்கம், இந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸான பாட்டு. கல்யாண வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு இல்லாம நடக்கவே நடக்காது. அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு முத்துக்கள்னு சொல்லணும். அந்த முத்துக்களை சில முத்துக்களை எடுத்துதான் உங்களுக்காக இன்னைக்கு நான் உங்களுக்கு பிறக்க வந்திருக்கேன். அதனால வந்து நீங்க எல்லாருமே நான் சொன்னதை கேட்டு எல்லாருமே அருமையா பதிவுலாம் போட்டு வச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பேருகளை படிக்கலன்னு யாரும் கஷ்டப்பட வேணாம். இதுக்கு வந்து ஜானகி அம்மாவோட இணைய நாடு முன்னிட்டு காட்டிலே வரைஞ்சி இந்த நிகழ்ச்சியில் சபரி வானொலியில் விழிச்சு கொண்டிருக்கிறது. நான் உங்களோடு உரையாடுவது கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன். எனக்கு உடல் தனிப்பிரிவு ராமவரம் அனுஷா சகோதரிகள் தான் எனக்கு எந்த பாட்டெல்லாம் இன்னும்லாம் எடுத்து கொடுத்து வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பாராட்டுக்கள். ஜானகி அம்மா பத்தி இன்னும் நிறைய பேசலாம். அதுக்கு முன்னாடி மரகதை வீணு, இந்த படத்துல ஒரு பாட்டு அவங்களுக்கு பொருத்தமாவே எல்லா பாட்டும் அமைஞ்சிருக்கு பாருங்களேன். இந்த பாட்டெல்லாம் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். இப்ப இப்ப நடந்திருக்கிற ஒரு சம்பவத்துக்கு அவங்களுக்கு அவர்களுக்காகவே பாடப்பட்ட மாதிரி இருக்கு. ஏனே நீ பாடாதே தலைவா, இனி நானும் பாட்டு அல்ல. இந்த பாட்டை நீங்க கேட்டு பாருங்க. அடுத்த வேற பாட்டு கேட்டு

நேர்களை எப்படி இருந்துச்சு பாட்டு? பாட்டு வந்து நம்ம எப்பயுமே ஜானகிராம பாட்டை நம்ம நாலு பாட்டு கேட்டாலே போதும், நிம்மதியா நம்ம தூங்குவோம். பாட்டு எல்லாம் நீங்க இந்த பாட்டெல்லாம் வச்சு கேளுங்களா, ரொம்ப நல்லா இருக்கும். சந்தோஷமான பாடலா இருந்தாலும் சரி, திருந்தலான பாடலா இருந்தாலும் சரி, அவங்க பாடும்போது நம்மளுக்கு ஒரு அலாதி ஒரு ஏதோ ஒண்ணு நம்மளை கவர்ந்த மாதிரி இருக்கு. இவங்க வாங்கியிருக்கிற நிறைய மொழிகள்ல பாடியிருக்காங்க, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, தமிழ் இப்படி நிறைய மொழிகள்ல பாடியிருக்காங்க. எத்தனை ஆயிரம் பாடல்கள் அத்தனையும் நம்ம வந்து போடணும்னாக்கா நம்மளுக்கு நாளே பத்தாது, வருஷம் பூரா போடலாம் அவங்க பாட்டெல்லாம். அப்படி ஒரு பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க, ஒரு அற்புதமான பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க. தேசிய விருது வாங்கினாங்க, நாலு தடவை தேசிய விருது வாங்கியிருக்காங்க. அதுலயும் நம்ம தமிழ்நாட்டுல கங்காமரன் பாடலை இளையராஜா இசையில 16 வயது நிலை இந்த படத்துல செந்தூரா போவே, இந்த பாட்டை யாருமே மறக்க முடியாது. இந்த பாட்டுக்குதான் தேசிய விருது கிடைச்சிச்சு. ரொம்ப சந்தோஷம். நம்ம நினைக்கும் போதே இப்படி எல்லாம் வாங்கினவங்க இன்னைக்கு நம்மள நம்ம கிட்ட இல்லையேன்னு நினைக்கும் போது மனசு ரொம்ப தாங்க முடியல என்னால. அப்படி ஒரு வருத்தமா இருக்கு. இப்ப அடுத்த பாடலா ஒரு பாட்டு கேட்டோம், இது நெஞ்ச அப்படியே உருக்கிற மாதிரி தான் இருக்கு. அலைகள் படத்துல இருந்து உமை பெண்ணை பேச சொன்னால் உறவு, இந்த பாட்டை நீங்க ஒரு முறை கேட்டு பாருங்க, உங்களுக்கே நிச்சயமா கண்ணில வராத கண்ட அழுவ வராதவங்களுக்கு கூட அழுவ வருங்கிறதே. நீங்க இந்த பாட்டை ஒரு தர கேள்வி

என்ன ஒரு மென்மையான பாடல் நேர்களே. நேர்களே, இந்தப்பா எனக்கு தொண்டைய வந்து வந்து துக்கம் வந்து அப்படி அடைக்குது. எனக்கு அதுல ஒரு வேதனையா இருக்கு இந்த பாடல்லாம் கேட்கும்போது. அது மாதிரி வந்துட்டு இவங்கள்ட்ட ஒரு தடவை நான் பேசினேன். என் நண்பர் வந்து எனக்கு வாங்கி கொடுத்தார் நம்பரு. நான் போய் பேசுறேன். இதே மாதிரியே முதலே ஒரு அது மாதிரி மறைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி ரேடியோல டிவில எல்லாம் வர ஆரம்பிச்சோடனே நாங்க போய் போன் பண்ணோம். போன் பண்ணோன்னா அதே மாதிரி எடுத்தாங்க. எடுத்துட்டு சொல்லுங்க கண்ணா, கண்ணா சொல்லுங்க கண்ணா அப்படின்னாங்க. மேடம் மேடம் நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. நல்லா இருக்கேன் கண்ணா, நல்லா இருக்கேன். எனக்கு ஒண்ணுமே இல்லை, நல்லா இருக்கேன். ஏன் தான் இந்த மனுஷன் ஒரு அறிவிப்பு கொடுத்து அப்படியே அப்படியே சிரிச்சுக்கிட்டு சொல்றாங்க எங்ககிட்ட வந்து. ஏன் என்னமோ தெரியல, ஏன் அப்படி சொன்னாங்க, எதுக்கு இந்த வந்ததை கிளப்பி விட்டாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சாங்க பாருங்க. அதை நினைக்கும் போதுதான் இப்படி என் காதல முடிச்சுக்கிட்டே இருக்கு. அவங்க குரல் அவ்வளவு அழகா பேசுனாங்க. இல்ல கண்ணா நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே இல்லை, நல்லா இருக்கேன். என் பிள்ளை எல்லாருமே எங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே நல்லா பாத்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு அப்புறமா வந்து எஸ்பி பாலசுப்ரமணியனே போன் பண்ணிருக்காரு. போன் பண்ணி என்னம்மா அப்படி எல்லாம் செய்தி வருது அப்படின்னு, நான் நல்லா இருக்கேன் தம்பி அப்படின்னு சொல்லி, நான் நல்லா இருக்கேன் பாலு அப்படின்னு சொல்லி இது பண்ணிருக்காங்க. அப்புறம் அவர் மறு அறிக்கை கொடுத்துட்டாரு எஸ்பி பாலசுப்ரமணியன். அவங்களுக்கு எதுவும் கிடையாது, யாரும் இந்த மாதிரி வசதிகளை கலந்து விடாதீங்க தயவு செய்து அப்படி எல்லாம் சொன்னாங்க. இப்படி எல்லாம் வந்து நல்லா இருக்குன்றதே அவரை வந்து மறந்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு குரலையை கலக்கி விட்டாங்க. ஆனா இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட உண்மையிலே அவங்க இல்லை அப்படிங்கிறது நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப நம்ம அடுத்த பாடல கேட்கலாம். போலீஸ்காரன் மகள் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாடல். கண்ணிலே நீதற்கு காலமெல்லாம்வதற்கு சீனாள் குவேந்திராஜனோட எஸ் ஜானகம் அப்படியே உருக்கமா பாடியிருப்பாங்க. கேள்வி பதில் மாதிரி இருக்கு, ஒவ்வொரு கேள்வி ஒவ்வொரு பதிலும் கேளுங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி ஒரு அற்புதமான பாடல், அந்த காலத்துல அவ்வளவு ஃபேமஸா ஒன்ன பாடல். இந்த பாட்டை இப்ப நம்ம கேட்கலாமா?

பாட்டு அகலாத பாடல். அன்றும் இன்றும் என்றும் சரி, அந்த வந்து இந்த பாடலை மறக்கவே முடியாது. கவிஞர் கண்ணதாசன் எப்படிலாம் எழுதியிருக்காரு, பூவிலே தேனைதற்கு வந்து வந்து சுவைப்பதற்கு, அந்த சிறகதற்கு உண்ட பெண்ணு பறப்பதற்கு, இந்த வகையை கேளுங்களா எப்படி பாடியிருக்காங்க. அற்புதமான பாடல். இந்த மாதிரி பாடல்லாம் கண்ணதாசன் தான் எழுத முடியும். அதே மாதிரி ஜானகி அம்மா மட்டும் இல்ல, ஜானகி அம்மாவோட சுசீலா அம்மா இன்னும் நிறைய பேர் எல்லாருமே நல்லா பாடுவாங்க எல்லா பாட்டுமே. அது ஜானகி அம்மாவுக்கு இந்த பாட்டை அமைஞ்சது அது வந்து குறிப்பினை தான் சொல்லணும். அவங்களுக்கு ஒரு நாள் வந்து ஒரு தடவை மறுபடியும் அப்பா பேசிட்டு திரும்ப அவங்கிட்ட அவங்களுக்கு இந்த பிறந்த நாளுக்கு நான் ஒரு தடவை போன் பண்ணேன், நானும் ராஜேஷ் எல்லாம் போன் பண்ணோம். அவங்க வச்சாங்க எனக்கு ஹாப்பி பர்த்டே பிறந்த நாள் வாழ்த்துக்கள்மா அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்ணா, கண்ணா நல்லா இருக்கீங்களா அப்படின்னாங்க. சாப்பிட்டீங்களா என்ன, இந்த தாயோட பாசம் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி அவங்க பேசுனாங்க. அவங்க தான் இப்படியாப்பட்ட ஒரு பாடகி பேச விருதுதா, உலகமே புகழ் பெற்ற ஒரு பாடகிட்ட நம்ம பேசுறத நினைக்கும் போதே மனசுக்கு வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அவங்க வாழ்ந்த காலத்துல நம்மளும் வாழ்ந்துருக்கோங்கிறத நினைக்கும் போது இன்னும் நல்லா இருக்கு, இன்னும் மனசுக்கு இன்னும் இதமா இருக்கு. இப்படி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்கள்ட்ட அவங்களோட அவங்களோட நம்ம இருந்து ஒவ்வொரு சம்பவத்தையும் பார்த்து பார்த்து நம்ம எல்லாத்தையுமே ஜானகி அம்மா ஒவ்வொரு பாட்டையும் நம்ம கேட்டு கேட்டு அவங்க பாடுற அந்த ரேடியோவில் பாடும்போது நாங்களும் சேர்ந்து சேர்ந்து சேர்ந்து பாடுவோம். அந்த அவங்க மாதிரியே பாடுவோம். அந்த அவங்க பாவத்தை மாற்றாம அந்த குரலை மாற்றாம அப்படியே பாடுவோம். அந்த மாதிரிலாம் ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. இப்பெல்லாம் ஒரு வரியை கூட நம்மளால இது பண்ண முடியல. தெளிவான குரல் அப்படியே நல்ல தெளிவாக இருக்கும். கண்ணாடி மாதிரி இருக்கும் அவங்க குரல், கண்ணாடின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி இருக்கும் அவங்க குரல், ஆணி எடுத்த மாதிரி இருக்கு. அப்படியாப்பட்ட குரல் இனிமே நம்மளுக்கு வந்து நம்மளுக்காக பாடாது. ஆனா நம்ம வானொலியில எல்லா வானொலியிலுமே அவங்க இசை மூலமா நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்க நம்மளோட வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்ப அடுத்த பாடல் நம்ம ஒருவர் வாழும் வாழ்ந்த பற்றி, உயிரே உயிரே உருகாது. இந்த பாடலை இயேசுதாசோட பாடியிருக்காங்க. இந்த பாடலையும் நீங்க கேளுங்க, உங்களுக்கு எதோ எதோ தோணும். அந்த பாட்டை இப்ப ஒரு தடவை கேட்குமா

நேர்களே, ஒரு முருகா வைக்கும் பாடல் அந்த உடம்பை சிலுக்க வைக்குது. இந்த பாடல்லாம் கேட்கும்போது மனசுக்கு எவ்வளவு ஒரு அமைதியான ஒரு பாடல். இந்த மாதிரி பாடல்லாம் நம்ம இப்பதான் கேட்கலாம், இப்பயும் கேட்கலாம், எப்பயுமே கேட்கலாம். அவங்க பாடல் வந்து எப்ப பாடினாலுமே நம்ம கேட்கலாம். ஏன்னா அவங்க வந்து இசையா நம்ம கிட்ட வாழ்வாங்க. என்னன்னா நேரா பார்க்க முடியாது, அவங்கள்ட்ட மறுபடியும் வந்து நின்று பாட்டு பாட மாட்டாங்க. அவங்க பாடல்கள் நிப்பாட்டி ரொம்ப நாளாச்சு. அவங்களுக்கு வந்து அடிமேல அடி, அவங்களோட மகனும் தெரிஞ்சதுனால அவங்களுக்கு அதே கவலைதான். அவங்க இறந்து போன தவறுமே இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க கவலையாதான் இறந்து போனாங்க. பெரிய பாடகர்கள் முதல் சின்ன பாடகர்கள் அவங்க எல்லாரோடையும் பாடிக்கிட்டாரு. அதே மாதிரி இசையமைப்பாளர் இவர்கிட்டதான் பாடணும், இவர்கிட்டதான் பாடக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. எந்த பாடகர் எந்த இசையமைப்பாளர் இருந்தாலும் எல்லாருக்கிட்டையும் பாடியிருக்காங்க. அந்த மாதிரி பாடல்லாம் அற்புதமான பாடல்லாம் பாடியிருக்காங்க. கொஞ்சம் கூட ஒரு முகம் முடிக்காம பாடுவாங்க. அதுல வந்து எஸ்பி பாலசுப்ரமணியன் தான் அவங்கள வந்து ரொம்ப கிண்டல் பண்ணுவாராம். ரெக்கார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரே கலாட்டா நடக்குமா ரெண்டு பேருக்கும். ஆனா அவங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்களா, அப்படியே முறைக்க பாத்துட்டு இருப்பாங்களாம். பாத்துட்டு போய் தனியா போய் வேற இடத்துல போய் விசாரிச்சுக்குவாங்களாம். அவரு போய் தோப்புக்காரங்க போடுவாராம் எஸ்பி பாலசுப்ரமணியன். அப்புறம் வந்து செஞ்சு வாரம், வாங்கம்மா வாங்கம்மா, சரி மாண்ணுமே அப்படி செய்யலாம், மாண்ணுமே அப்படி செய்யலாம். சின்ன பிள்ளை மாதிரி, அம்மா பிள்ளை மாதிரி அவ்வளோ ரெண்டு பேரும் அப்படி ஒரு பழக்கம். இளையராஜாவே சொல்லுவாரோ வந்து இது என்னடா ரெக்கார்டிங் பண்றப்ப இந்த கிளிப் அடிக்கிற நீ அவங்க பாடுற சுழச்சிக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்றாராம். அப்படின்னா நோய் அவருக்கு தெரிஞ்சுக்கிறோமா மறுபடியும் பாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படியே அந்த கதாநாயகி எந்த பாவத்தை காட்டுறாங்க மூஞ்சில அதுக்கு தகுந்த மாதிரியே அப்படியே முகத்தை பாட்டு பாடுவாங்க. அந்த மாதிரி ஒரு திறமை அவங்களுக்கு தான் இருக்கு. அவங்கள பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்ப நம்ம அடுத்த பாடலாம் விருத்த பாடலும் சொல்லு அவள் அப்படித்தான்ங்கிற படத்துல இருந்து வாழ்க்கை ஓடமல்ல அந்த பாட்டு வந்து எத்தனை பேரை கேட்டாலும் படிக்காது. அந்த பாட்டை இப்ப நம்ம கபரி வானொலியில கேட்கலாமா? எங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும் வானொலி கபரி வானொலி பாட்டிலே வரும் ஜீவன். கேளுங்க கேளுங்க, கேட்க கேட்க சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரியே வந்து என்னோட உடல் பணிபுரியும் அனுஷா சகோதரியும் அங்க வந்து தண்ணீரை விட்டுக்கிட்டு இருக்காங்க, ஆபமா இருக்கு. அதே மாதிரி நேர்களும் தண்ணீரோட அன்பில் செலுத்துறாங்க. அவங்களுக்கும் பாராட்டுக்கள் பார்க்கலாம். நம்ம இப்ப கேட்கலாம் நேர்களை.

அழகான ஒரு தத்துவ பாடம் அவங்க குரல்ல கேட்டோம். நினைச்ச நினைச்ச மனசு வந்து வலிக்குது. ஏன்னு கேட்டா ஒரு அம்மா நம்ம வீட்டுல உள்ளவங்க யாரோ இறந்து போன மாதிரி தான் நமக்கு வந்து மனசுல தோணுது. கேட்கறப்பெல்லாம் அவங்க குரலை கேட்கும் போதெல்லாம் அப்படித்தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு தாய் தாய் தளத்துக்கு வந்துட்டாங்க அவங்க. அதிகாரத்துல அவங்க குரல்ல எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா எத்தனையோ பாடகர்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு வயசாயிருக்குனாக்க மறுபடியும் பாடவே முடியாது. ஆனா இவங்க கடைசி வரைக்கும் அந்த விதியின் விளையாட்டுல எப்படி ஆரம்பிச்சாங்களோ அதே மாதிரியே வேலையில்லா பட்டதாரி படத்துல கூட அந்த பாட்டை வந்து அருமையா பாடியிருப்பாங்க. அந்த தலைசித்தாவா பாடுவாங்க, அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே கடைசி வரைக்கும் பாடிக்கிட்டே இருந்தாங்க. பக்தி பாடலா இருந்தாலும் சரி, ஒரு தத்துவ பாடலா இருந்தாலும் சரி, மெல்லிசை பாடலா இருந்தாலும் சரி, எல்லா பாட்டுலையுமே அவங்க வந்து எல்லாத்துலையுமே அவங்க வந்து நல்ல பேர் வாங்கியிருக்காங்க, நல்ல பேர் வாங்கியிருக்காங்க. ஒரு மெல்லிசை பாடல கூட பாருங்க, அப்படின்னு தேசப்பட்டு பாட்டு ஒன்று பாடுவாங்க, சீர்காழி வேந்தராஜனோட பாடுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டு. அந்த மாதிரிலாம் வந்து ஒரு பாகுபாடு இல்லாம வந்து எல்லா மொழிகள்லையும் சரி, எல்லா இதுலையும் சரி, கிராமத்து பாடல்கள் அதே மாதிரி நாகரிகமான ஒரு இதுல பாடணும்னாலும் சரி, இங்கிலீஷ் பாட்டா இருந்தாலும் சரி, ஆண் குரல்ல பாடுறதுல இவங்க ரொம்ப வல்லமா படுத்துவாங்க. குழந்த குரல்ல எப்படி பாடினாங்களோ அதே மாதிரி ஒரு ஆண் குரல்ல கூட பாடியிருக்காங்க. இப்படியாப்பட்ட ஒரு திறமை படுத்துவாங்க இந்த நம்மளோட வாழ்ந்திருக்காங்களேன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அதனால இப்ப அடுத்த பாடல் இவங்க காரணம் நம்மளுக்கு என்னைக்குமே ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்கும். இவங்க காரணம் என்னைக்குமே ஓயாது, ஓயவே ஓயாது. அதனால வந்து தாயும் ஒரு தாயும் சகோதர படத்திலிருந்து கே கே ஏசுதாசோட பாடியிருக்காங்க ஜானகியம்மா. எனது காரணம் உன் காலில் உன் காதில் விழவில்லையா, இந்த பாடலை இப்ப நம்ம கேட்கலாமா?

நேயர்களே, ஒரு சோகமான பாடல். எப்படிலாம் பாடியிருக்காங்க பாருங்க. இந்த அம்மா அவங்க அம்மாவும் பாடுறாங்க, பிள்ளையாவும் பாடுறாங்க. அந்த குரலுக்கு ஏறி வினை இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. பொக்கிஷமான பாடல்கள் எல்லாமே எத்தனை முறை கேட்டாலும் சரிக்காது. ஆனா ஜானகி அம்மா ஓய்ந்திருக்கலாம், ஆனா அவங்க பாடல அவங்க குரல் என்னைக்குமே ஓயவே ஓயாச்சு. கடலை ஓயலாம், ஆனா ஜானகி அம்மா குரல் ஓயாச்சு. அந்த குரல் நம்ம கிட்டே இருக்கும், எப்பயுமே நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கலாம். அவங்க குடும்பத்துல உள்ளவங்க எத்தனை பேர் வருத்தப்பட்டிருக்காங்க, அதை நம்ம கிட்ட இருந்து பார்க்க முடியலனாலும் நம்ம மனக்கண்ணா நம்ம பார்த்து நம்ம வந்து கண்ணீர் வடிக்கிறோம். நம்ம வந்து அடுத்த பாடுதா கேட்போம். எனக்கு ரொம்ப தொண்டை அடைச்சுது. அதனால வந்து எனக்கு நட்சத்திர படத்துல இருந்து வைகை கரையில் ஒரு பறவை அந்த பாடல் எடுத்து நம்ம கேட்கலாமா?

கணேசன் இசையில ஒரு அற்புதமான பாடலை கேட்டோம். இந்த பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த பாட்டை நம்ம ஆனந்தி அம்மா பாடும்போது ரொம்ப உருக்கமா பாடியிருப்பாங்க. ஸ்ரீபிரியா தாண்டி பாடியிருப்பாங்க இந்த பாட்டு. நல்லா இருக்கும் இந்த பாட்டு கேட்குறப்ப. எத்தனை எத்தனாயிரம் பாடல்கள் பாடினாலும் இந்த மாதிரி ஒரு முத்தான பாடல்கள், ஒரு மனசுக்கு இதமான பாடல்களை அவங்களா தான் அவங்களால கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து குரல் பலம் வந்து அவங்களுக்கு ஆண்டவனுக்கு இருக்க அருள் தான் சொல்லணும். அப்படியே அவன் எப்படியாப்பட்ட பாடல்களாக இருந்தாலும் பாடிடுவாங்க. இப்போ நம்ம அடுத்த பாடலாக நம்ம கேட்க இருக்க பாடல் புதிய தோரணங்கள். இந்த படத்தில் ஓடக்கார மண்ணெடுத்து இதுவும் சங்கல்பனை சீசையில் பாடியிருக்காங்க. அவர் நிறைய பாட்டெல்லாம் கொடுத்துருக்காரு ஜானகி அம்மாவுக்கு. இந்த இது அவங்க பாடாத ஒரு இசையமைப்பாளர்னு யாருமே சொல்ல முடியாது. குறிப்பிட்டு ஏஆர் ரகுமானி வரைக்கும் பாடிட்டாங்க. ஏஆர் ரகுமான் இசையில கூட பாடிட்டாங்க நிறைய பாட்டு. அவங்களை எப்படி பாராட்டினாலும் தகவல் அவங்களுக்கு அவங்களுக்கு மிக அவங்களே தான். ஜானகி அம்மா மாதிரி இனிமேல் யாரும் வர முடியாது. இந்த பாட்டை இப்ப நம்ம கேட்கலாமா?

அழகான ஒரு மென்மையான பாடலை கேட்டேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த நிகழ்ச்சி எப்படி முடிக்க போறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து அந்த அம்மா எல்லா பாட்டுமே அருமையா பாடியிருக்காங்க. இந்த பாட்டெல்லாம் வந்து நம்ம சந்தோஷமான இதுல வந்து நம்ம இந்த பாட்டெல்லாம் கேட்டோம்னா அழுதுருவோம். இந்த மாதிரி நல்லா அந்த பாட்டெல்லாம் பாடி எத்தனையாப்பட்ட பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க பாருங்க. இப்ப நம்ம அடுத்த பாடலாம் நம்ம கேட்க இருக்கும் பாடல் தாய் பாசம். இந்த படத்துல இருந்து என்னோடு கண்ணன் ஏன் பேசவில்லை அப்படின் பாட்டு எஸ்பி பாலசுப்ரமணியோட பாடியிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பாட்டு. ஆனா எஸ்பி பாலசுப்ரமணியோட பாடுறது எல்லா பாட்டுமே ரொம்ப அற்புதமான பாடல். ஜானகி அம்மா வந்து அவங்க வந்து கண்ணனை தான் கேட்டாங்க, என்னோடு கண்ணன் பேசுவானா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜானகி அம்மா நம்ம கிட்ட பேசாட்டிங்க, பேசமா பேசாம இருக்க மாட்டாங்க. ஏன்னா பாடல் மூலியமா எத்தனை வானொலியில இந்த உலகத்துல உள்ள அத்தனை வானொலி மூலமாகவும் நம்ம கிட்ட அவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க, அவங்க பாடிக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த கவலையே பட வேண்டியதில்லை. அவங்க மறைஞ்ச யானை வந்து மறைஞ்சாலும் 1000 பொண்ணு, அதே மாதிரி இருந்தாலும் 1000 பொண்ணு பாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரிதான் ஜானகி அம்மாவும் அவங்க பாடல் இருந்தாலும் மறைஞ்சாலும் அவங்க நம்ம கிட்டே நம்ம வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க. இந்த பாடலை இப்ப நம்ம கேட்கலாமா?

அழகு புரண்டாலும் மாண்டவர்கள் மீண்டும் வருவதில்லை என்று சொல்வார்கள். அது மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையும். வாழ்க்கை என்பது நம்ம எத்தனையோ பேரை நம்ம பழகியிருக்கோம், எத்தனையோ பேர்கிட்ட நம்ம பேசியிருக்கோம், எத்தனையோ பேர்கிட்ட நம்ம வந்து நல்லா ஒரு இணக்கமான உறவோடு இருந்திருக்கோம். ஆனால் ஜானகி அம்மா நம்ம வந்து நம்ம கிட்ட இருந்து பழகலை, அவங்க வந்து திரை மூலமாக நம்ம கிட்ட உறவாடிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. அதெல்லாம் நினைக்கும் போது எப்படி இருக்கு தெரியுமா, நெருப்பு நெஞ்சுல நெருப்பு வந்த மாதிரி இருக்கு எனக்கு. அந்த மாதிரி இவங்க இந்த காலத்துல நம்ம வாழ்ந்திருக்குமேனு நினைக்கும் போதே ரொம்ப பாசிப்பு. என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அதனால இப்ப அடுத்த பாடல் ஆனந்த கும்மிங்கிற படத்திலிருந்து ஊமை நெஞ்சின் ஓசைகள் காதில் கேட்காதோ, கேட்காம இருக்குமா? ஆனா ஜானகி அம்மா குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும், எப்பயுமே கேட்டுக்கிட்டு இருக்கும். அது நம்ம தவறி வானொலியில கண்டிப்பா அடிக்கடி ஒளிபரப்பாகிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி பாடல்கள்லாம் தபரி வானொலியில்தான் கேட்குது. காட்டிலே ஒருங்கி இருந்த நிகழ்ச்சியில் அவர்கள் பாடல்கள் இல்லாமல் எந்த நிகழ்ச்சியுமே இருந்ததில்லை. உலகத்தின் வானொலி அத்தனையிலையும் அப்படித்தான் ஜானகி அம்மா பாட்டு வந்துகிட்டே இருக்கும். இப்ப நம்ம இந்த பாட்டை நம்ம கேட்கலாமா?

நல்ல பாடல் கேட்டோம். ஒரு முறை வந்து யாரோ ஒரு நிறுவனர் போய் கேட்டாராம், நீங்க முகம் சுருக்கிற அளவுக்குதான் பாட்டெல்லாம் பாடுறீங்களே, இந்த மாதிரிலாம் பாடுறீங்களே, உங்களுக்கு மனசுல ஒரு இது இருக்காதா சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரோ. தொழிலுக்குன்னு வந்துட்டோம், அவங்க வந்து திரையில வந்து அவங்க வந்து எப்படி எல்லாம் பாட்டு கேட்கிறாங்களோ அதுக்கு தானே நம்ம அந்த தொழிலுக்கு தானே நம்ம வந்திருக்கோம். அதனால வந்து நம்ம வந்து அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அவங்க ஆசைப்படுற மாதிரி அவங்களுக்கு வந்து பேசுறதுனால வறுமை வருது அவங்களால. அதனால வந்து நான் எந்த பாட்டையுமே தள்ள மாட்டேன், எந்த பாட்டா இருந்தாலும் நான் பாடுவேன். அது முகம் சுழிக்கிற பாடலா இருந்தாலும் சரி, திருங்கல் பாட்டு அதே மாதிரியே வந்து சுழல் பாட்டு இதுக்கெல்லாம் வந்து நான் பயப்படவே மாட்டேன், பாடிக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னு கேட்டா அவங்களுக்கு வந்து டைரக்டர் என்ன சொல்றாரோ இசையமைப்பாளர் என்ன சொல்றாரோ அதை செய்யத்துக்குதான் நம்ம வந்துட்டோம். தொழிலுக்குன்னு வந்த பிறகு நம்ம பாகுபாட்டெல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு வந்து தைரியமா பதில் சொன்னாங்க. நம்ம நைட்டிகேல் யானை சென்னைக்குட்டின்னு சொல்லுவாங்க, ஒரு வானொலியில அடிப்படி சொல்லுவாங்க. அந்த சென்னைக்குட்டி நம்மளை விட்டு தெரிஞ்சாலும் பாடல்களை நம்மளுக்கிட்ட இருந்துகிட்டே இருப்பாங்க. இப்ப நம்ம அடுத்த பாடலா அவங்க பாட என்னை பாட சொல்லாதே, ஆண் பாவ படத்துல இருந்து என்னை பாட சொல்லாதே, நான் உண்மையான சின்ன குழந்தை. அவங்க சொன்னாலும் நான் பாட்டு நம்ம காதல ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கு. நம்ம அந்த பாட்டை இப்ப நம்ம கேட்கலாமா?

அருமையான பாடல் நம்ம கேட்டோம். ஆனா இவங்களுக்கு குடும்பம் வந்து எப்படி தெரியுமா அமைஞ்சிருக்கு, நல்ல கணவர் சொல்லுவாங்களா, நல்ல கணவர் அருமையான குழந்தைகள் இவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அந்த பையனும் அந்த ஒரே ஒரு பையன்தான், அவருக்கு வந்து அப்படி ஒரு செல்லங்கிட்டு அப்படி வளர்ப்பாங்க, அப்படி அவங்க அம்மாவுக்கு வந்து அவ்வளவு பணிவுரை செஞ்சிருக்காரு. எல்லாமே அவர் கொண்டு போய் வச்சிருந்து அந்த கடைசி காலத்துல நல்லா பாத்துக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு இவருக்கு இவங்களுக்கு முன்னாடி அவர் போனதுதான் அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. என்ன செய்யறது, வாழ்க்கை என்பது நிலையானதல்ல. நம்ம எப்பயுமே வந்து முதல்ல வந்து நம்ம ஆடுறோம் பாடுறோம் என்னென்னவோ பண்றோம், இல்லாத இதெல்லாம் செய்யறோம் இல்லையா. என்ன இருந்தாலும் கடைசியில அந்த 6 அடி நிலம் தான் நமக்கு சொந்தம். அதை நினைச்சுக்கிட்டு தான் நம்ம வாழணும். எப்படியாப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, அவங்க ஒரு நாளைக்கு நம்மளை விட்டு பிரியறவங்க தான். நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, மரண தடையிலிருந்து நம்ம தப்பிக்கவே முடியாதுங்கிறத நம்ம ரொம்ப மனசு இதாக இருந்தா கூட நம்ம இப்ப அடுத்த பாடலை கேட்போம். காதல் ஓய்வதில்லை. அழக காதல் ஓய்வதில்லை இந்த படத்துலேருந்து, காதல் ஓய்வியம் என்ற படத்து எஸ் பி பாலசுப்ரமணியன் எஸ் ஜானகி பாடிய. குயிலே குயிலே கேட்காதோ, அந்த பாட்டு ரொம்ப உருக்கமா பாடியிருப்பாங்க எஸ்பியும் ஜானகி அம்மாவும். அந்த பாட்டை இப்ப அந்த சபரிமலை கேட்கலாமா?

பாடி பறந்த குயில் நம்மிடம் இல்லை என்றாலும் காட்டின் மூலமாக நம் காலங்களை இசைத்துக் கொண்டே இருப்பார் ஜானகி. அப்படியேப்பட்ட ஒரு பாடகி பல தேசிய விருதுக்கு சொந்தக்காரங்க, பல பல விருதுகளுக்கு சொந்தக்காரங்க, இப்படி நிறைய வந்து அவங்கள பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு பூரா சொல்லலாம், இன்னைக்கு பூரா பாட்டு போட்டுக்கிட்டே இருக்கலாம், நம்மளும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனா என்னதான் இருந்தாலும் நம்ம பாடல்களை கேட்க கேட்க துக்கம்தான் அடைக்குதே தவிர நம்மளுக்கு ஒரு இது வரமாட்டேங்குது. மறுபடியும் நம்ம அந்த பாட்டெல்லாம், இந்த மாதிரி பாட்டெல்லாம் இனிமே யாரு பாட போறா அப்படின்னு கேட்கும் போதே மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அதனால இப்ப நம்ம அடுத்த பாடலாம் சின்னஞ்சிறு கிளியே, சின்னஞ்சிறு கிளியேங்கிற படத்துல இருந்து வைகை நீரோட வானில் தேரோட அந்த பாட்டை வந்து மலேசியா வாசித்தனோட ரொம்ப உருக்கமா பாடிருப்பாங்க. அந்த பாடலை இப்ப நம்ம கேட்கலாமா?

ஒரு மென்மையான பாடலை கேட்டோம். கடைசியில் ஆறாரோ பாடியது மாதிரி அவங்களும் ஆறாரோ பாடி காலதேவன் அழைத்துக்கிட்டாரு. காலதேவன் அழைத்துக்கிட்டாலும் அவங்க இசை மூலமா நம்ம கிட்ட வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. ஜானகி அம்மா பத்தி இன்னும் நிறைய சொல்லலாம், படிச்சு படிச்சு சொல்லலாம், நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எத்தனை முறை கேட்டாலும் ஒவ்வொரு பாடல்களும் நம்ம சலிக்கவே சலிக்காது. காலம் உள்ள வரை, நம் காலம் உள்ள வரை நம் பாடல்களை கேட்டுக்கிட்டு தான் இருப்போம். அவங்க மறந்துட்டாலும் நம்மளுக்கு எந்த விதமான ஒரு இது இல்லாம தான் பாடல் மூலியமா நம்ம கிட்ட வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவங்களுடைய குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருக்கும் நம்ம அந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். நம்ம கவரி வானொலி மூலமா நம்ம அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு காணிக்கை கொடுத்தோம், கண்ணீர் அஞ்சலி செலுத்துறோம். எல்லாருமே வந்து அழுதுட்டாங்க, எல்லாருமே சுக்கத்துல இருக்காங்க. இப்படியாப்பட்ட ஒரு பாடல்களை பத்தி நான் வழங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சுகமா இருக்கு. அவங்க பாடல நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்லை. இது மாதிரிலாம் நம்ம போய் நம்ம ஜானகம்மா பாட்டை நம்ம ஒரு வானொலியில கொடுப்போம் அப்படின்னு நான் இப்ப ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியா இருந்தா கூட. ஆனா ஒரு ஜானகி அம்மாவோட ஒரு இரங்கலை நம்ம வந்து தெரிவிக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துருக்கு அப்படின்னு மனசுக்கு வருத்தமா இருந்தா கூட, இருந்தாலும் நம்மளோட வாழ்ந்தவங்க, நம்மளோட காலம் பூரா பயணம் செஞ்சவங்க, அவங்களோட பாடல்களை ஒளிபரப்பலன்னா அப்படி என்ன இருக்கு. கபரி வர்றதுக்கு தான் நன்றி சொல்லணும், கீதநேசனுக்கு தான் நன்றி சொல்லணும். கீதநேசன் வந்து பாவம் அழுதுகிட்டே இருக்காரு, அப்படி ஒரு அழுது போட்டுக்கிட்டே இருக்காரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி எனக்கு பாடல்களை எடுத்து கொடுத்துக்கிட்டே அழுதுகிட்டே இருந்தாங்க அனுஷி அம்மாவும். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். நேயர்களும் இந்த பாடல்கள்லாம் கேட்டு எனக்கு பதிவெல்லாம் போட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருந்தா கூட சுத்தமாகவும் இருக்கு. நீங்க போட்டீங்க, எல்லா பாட்டையும் கேட்டீங்க, பலிக்காம கேட்டீங்க. ஏன்னா ஜானகி அம்மா பாட்டை யாருமே வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. கடைசியா நம்ம கேட்க இருக்கும் பாடல் ஆலய மணிங்கிற படத்துல இருந்து, தூக்கமும் கண்களை தழுவட்டுமே, ராத்திரியே தழுவிட்டோம் கண்களை, தழுவிட்டாலும் அவங்க தூங்கட்டும், அமைதியா இருக்கட்டும், அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும், அவங்க என்றும் இல்லை என்றும் இல்லை என்றைக்குமே நம்மளோட இருப்பாங்க. இன்னொரு பிறவி இருந்தாலும் இவங்களோடயே நம்ம பிறக்கும் போது அவங்களும் நம்மளோட பிறக்கணும்னு ஆண்டவனா பிரார்த்திச்சு நம்ம வந்து தூக்கவும் கண்களை தழுவட்டுமே. இந்த பாடலை நிகழ்ச்சியா முடிச்சுட்டு நம்ம நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறுவேன். நான் இதுவரைக்கும் உங்களோட உரையாடியது கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன். எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது மறுபடியும் சந்திப்போம். அத்தனை பேருக்கு பதிவு போட்ட அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. இப்பொழுது பாடலை கேட்டுக்கிட்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன்.

0: நிகழ்ச்சி நிறைவுப்பாடல் ஒழித்தது ஒரு சகோதரருடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ.
1: ஹலோ, வணக்கம் மேடம். கோவி ராஜேஷ்.
0: வாங்க ராஜேஷ்.
1: இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில, இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில பேசி பங்கேற்று பேசுறதுக்கே மனசு ரொம்ப பாரமாகவும் வழியாகவும் இருக்கு. ஏன்னா வாழ்க்கையில அவங்க எத்தனையோ அவார்ட் வாங்கியிருக்காங்க. அவன் ஏறக்குறைய 4 தேசிய விருதுகள், ஏராளமான மாநில விருதுகள் நிறைய பெற்று இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி கலைஞர்களுக்கு சிறப்பான விருது என்னன்னா மேடம், அவங்க இப்ப லாஸ்டா ஒழிச்ச பாட்டு கூட ஏறக்குறைய 60 வருஷத்துக்கு மேலாச்சு அந்த படம் வந்து. அவங்க படத்தாலையும் பாடல்களாலையும் இன்னைக்கு மட்டும் இல்ல மேடம், இன்னும் நாமளே மறந்து போனா கூட அவங்களுடைய பாடல்கள் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது ஒவ்வொன்றும் அவங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட் மேடம். அவங்களுக்கு விருதுகள்ங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருடைய மனசுல இடம்பெறக்கூடிய அளவுல அவங்களுடைய பாடல்களால வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல. அது நிஜமாவே அவங்களுக்கு ஒரு பெரிய விருது. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஜானகி அம்மாவோட இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இப்படி ஒரு ஆச்சரிய கவரி வானொலி சார்பா சொல்றதுல மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக்கிறேன். ஒரு நிமிடம் என்னுடைய சகோதரிகளும் ஆளுக்கு ஒரு வார்த்தை
0: கொடுங்க.
2: வணக்கம். கோவையில இருந்து புவனேஸ்வரி பேசுறேன். ஜானகி அம்மா இதை பத்தி சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமாவும் மனசுக்கு வேதனையாவும் இருக்கு. ஆனாலும் இந்த நேரம் நான் அதை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க ஆத்மா சாந்தி அடையணும். அவங்கள குரல் வந்து நம்ம மனசுல வந்து இந்த இது இல்லை, இன்னும் 100 ஆனாலும் அவங்க நம்மளோட வசிப்பாங்க. அந்த ஒரு சந்தோஷம் என்னைக்குமே நமக்கு உண்டு. அப்படி வந்து கூடத்துல நான் இப்ப சொல்றேன், இன்னைக்கு அவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னா கூட என்னைக்குமே அவங்களுக்கு சாவு கிடையாது. அவங்களோட குரலால அவங்க நம்மளோட வாழ்ந்துட்டேதான் இருக்காங்க. இதுதான் உண்மை. அதை நம்ம இன்னைக்கு சொல்ற விஷயத்த கூட ஏத்துக்க முடியல. அதனால அவங்க ஆத்மா சாந்தி அடையட்டும். இதே மாதிரி அவங்க திருப்பியும் கடவுள் அவங்களுக்கு இடம் கொடுத்து அவங்க அது எந்த பிறப்பா இருந்தாலும் அவங்க சிங்கரா இருந்து பொருளாலேயே நம்மள காட்டணும் அப்படின்னு நான் கடவுளை பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். அதை கேட்கற பாக்கியமும் நமக்கு இன்னைக்கு
0: கண்டிப்பா கண்டிப்பா மறுபிறவின்னு ஒண்ணு இருந்து அவங்களே வரணும்.
2: கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு சுல்பமான ஒரு நேரத்துலதான் இப்ப நம்ம சந்திக்கிற மாதிரி இருக்கு.
0: கண்டிப்பா.
2: அதாவது ஜானகி அம்மா வந்து விட்டு பிரிஞ்சாலும் அவங்களுடைய பாடல்கள் நமக்கு என்னைக்குமே நிரந்தரமா நம்ம கூட இருக்கும். அதன் மூலமா அவங்க நம்ம கிட்ட வாழ்றாங்கன்னு அர்த்தம். அதனால அவங்க ஆத்மா சாந்தி அடைய
0: அவங்க வீட்டுக்காரர் இறந்த பிறகு அந்த வெள்ள டிரஸ் தான், வெள்ள புடவை வெள்ள ஜாக்கெட்டுன்னு தான் போடுவாங்க. கைங்கள வளையல் இருக்காது, கம்மல் இருக்காது, நெத்தியில வந்து விபூதி பட்டையும் சந்தனம் தான் வச்சுப்பாங்க. அதுவே மங்களகரமா இருக்கும் பாக்குறதுக்கு. அவ்வளவு ஒரு அருமையான ஒரு முக பாவனையோட இருப்பாங்க அந்த அம்மா. அது வந்து
2: அவங்க பாடுற பாட்டெல்லாம் கேட்டா சில பாடல்கள் வந்து நம்ம காட்ட போல வைக்கும், ரொம்ப நம்ம உணர்ச்சி வரிச படம் வைக்கும் எல்லாருக்கும். ஆனா அவங்க துளி கூட அந்த அந்த அசைவை வந்து தன்னோட முகத்துலயோ எதுலயுமே காட்ட மாட்டாங்களாம். அப்படி ஒரு சுள்ளல் பாடல்லாம் கூட பாடும்போது அவங்களுடைய அசைவு என்ன, அவங்களுடைய குரல்லதான் அந்த பாவம் எல்லாம் வருமாமே தவிர அவங்க முகத்துலயோ மத்த அசைவுலையோ எதையுமே பார்க்க முடியாதான். அப்படி ஒரு தெய்வம் தெய்வம் கொடுத்த அவங்களுக்கு ஒரு வரம் சொல்லணும். அப்பேற்பட்ட படகையை நம்ம இழந்துட்டோம். பரவாயில்ல, அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய நம்ம பிரார்த்தனை பண்ணி.
0: அவங்க அவங்க மைக் முன்ன நின்னுட்டா அந்த புக்கை தவிர வேற எதுவுமே பாரு போகாது. அந்த கையில புக்கு தான், கையில புக்கு, மைக்குக்கு நேர அவங்களுடைய வாய், அவ்வளவுதான் பேசுறது. இதுதான் ரெண்டுதான் அவங்களோட கடைபிடிச்சது கடைசி வரைக்கும். நன்றிமா,
2: சாந்தி அடையட்டும்க்கா.
0: நன்றி நன்றிமா. நன்றி நன்றி சகோதரி. நன்றிமா. நன்றி. என்ன நேயர்களே, நம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டோம். இதுவரை நம் சபரி வானொலியில் காற்றினிலே வரும் கீதம் என்ற நிகழ்ச்சியில் இன்றைய காலை அறிவிப்பாளராக கும்பகோணம் மனோகரண்ணா அவர்களுடைய தொகுப்பில் நம்மளை விட்டு சென்ற ஜானகி அம்மா அவருடைய ஆத்மா சாந்தி அடைய அவர் பாடிய ஒரு சில படப்பாடல்கள் நம் சபரி வானொலியில் ஒலித்தது. இந்நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசுயா. நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும், நில இயக்குனர் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் வாழ்த்துக்களை நன்றியிலும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி. வணக்கம்.

0: சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 7 மணி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சி வலம் பெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். நேயர் சொந்தங்கள், உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 7598538773 என்ற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள். இன்று சிறப்பு நிகழ்ச்சியாக நம்மை விட்டு மறைந்த லெஜண்ட் எஸ் ஜானகி மேம் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்த இந்நாளில் அவர்களுடைய பாடலை பாடி அவருக்கு அஞ்சலி செலுத்துவோமா? சிறப்பு. முதலில் இணையும் ஒரு சொந்தம் பாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கற்பனையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
0: நல்லா இருக்கீங்களா சார்?
1: நான் நல்லா இருக்கிறேன் மேம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா?
0: நாங்க சூப்பரா இருக்கோம் சார்.
1: நல்லது மேம். நம்ம ஜானகி அம்மாவுக்காக ஒரு ஷோ கொண்டு வந்திருக்கீங்க. அவங்க யாராலயும் மறக்கவே முடியாது மேம்.
0: நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா சார்.
1: ரோ பாடல்கள் பாடி இருக்கிறாங்க மேம். 17 மொழிகள்ல 48,000 பாடல்கள் அப்படின்னு சும்மா வாசலுங்க.
0: ஆமாவே,
1: அவங்களுக்கு வந்து தேசிய கிடைத்தது. தேசிய விருது வந்து கிடைச்ச பாடலு தான் இப்ப நான் பாட போறேன் மேம்.
0: பாருங்கள் பாருங்கள்.
1: இஞ்சி

0: சிறப்பு சிறப்பு சிறப்பு சார், ரொம்ப அழகாக பண்ணீங்க.
1: எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
0: அவங்களோட குரல நினைவுக்கு அப்படியே கொண்டு வந்துட்டீங்க, ரொம்ப சிறப்பா இருந்தது.
1: அவங்க பாடிய மத்த பாடல்களும் ரெண்டு மூணு பாட்டு புது பாட்டு அப்படியே கலவையா பாடுறேன் மேம், ஒரு 2 மினிட்ஸ் தான்.
0: பாருங்க பாருங்க.

நின்ற காட்சி. என் மன்னன் இங்கே, என் மன்னன் இங்கே, நீ கொஞ்சம்

0: கீதம் காணாத மூனை தேடுதே.
1: ஆஹா, ரொம்ப சூப்பரா அவங்க அவங்களோட குரல்ல பாடல்களை பாடி அப்படியே அசத்திட்டீங்க சார், ரொம்ப கலக்கிட்டீங்க சார். ஃபர்ஸ்ட் பாடலா வந்து
0: பாட்டு பாடிட்டு மெட்லி மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணலாம்னு ஒரு நாலஞ்சு பாட்டு எடுத்துட்டு வந்தேன் மேம். இது ஒரு ரெண்டு வரி பாடுறதே ஒரு பாட்டு மாதிரி இருக்கு. இன்னும் 48,000 பாடலாம் ஒரு நாள் போறாத போல இருக்கு. ரெண்டு வரி பாடினா கூட அவ்வளவு சூப்பரா இருக்கு மேம். எனவே எனக்கு புல்லரிச்சு போச்சு. அம்மாவை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சின்ன தகவல் சொல்லி முடிக்கிறேன் மேம். அதாவது எஸ் ஜானகி அம்மா பாத்தீங்கன்னா 17 மொழிகள்ல 48,000 பாடல்கள் பாடி இருந்தாலும் 1956 வருஷம் முதல் பாடல பாடி இருக்கிறாங்க. இதுல தனிச்சிறப்பு என்னன்னா, அகில இந்திய வானொலி நிலையத்துல போய் பாட்டு பாடி அவங்களுக்கு பரிசு அப்படிங்கறத கொடுத்து அந்த பரிசு பெற்றதுனாலதான் தனக்கு பாட்டுலயே அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதன் பிறகு பாடி இருக்கிறாங்க. இளையராஜா அவர்களே கிட்டத்தட்ட அன்னக்கிளி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை அமைக்கும் பொழுது அவங்களுக்கு கிட்டத்தட்ட 20 வருஷமா பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அந்த 20 வருஷம் பாடகியாக இருந்தாலும் ஒருத்தரை நம்பி 3 திரைப்பட பாடல்கள் அன்னக்கிளி திரைப்படத்துல தம்பி இளையராஜாக்காக நான் பாட்டு பாடினேன் தெரியுமா அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லுவாங்க. குழந்தை போல குரலை மாற்றி அவர்கள் பாடிய பாடல் உண்மையாலுமே ஒரு குழந்தைதான் பாடி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெளித்தோற்றத்தை கொண்டு வந்தாலும் அதன் பிறகுதான் எல்லாரும் தெரிந்தது ஜானகி அம்மா தான் குழந்தையை போல் குரலை மாற்றி அவ்வளவு சிறப்பாக பாடி இருக்கிறார் அப்படின்ட்டு தேசிய விருது அப்படிங்கிறது அவருக்கு கிடைத்தது அங்கீகரிக்கப்பட்டு அவர்களுக்கு புகழார மாதிரி மகுடம் மாதிரி கொடுக்கப்பட்டது அப்படிங்கும் பொழுது எவ்வளவு பெரிய பாடகி அவர்கள் நம்மை விட்டு பிரிந்தாலும் அவர்கள் பாடல் ஒளிபரப்பாத வானொலி நிலையங்களும் இருக்காது. அவர்களை பற்றி நினைக்காமல் ஒரு நாளும் நம்ம மக்களால் இருக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை பெற்றதே அது தனிச்சிறப்புமே.
1: சிறப்பு சிறப்பு சிறப்பு, ரொம்ப அழகா ரொம்ப அழகா ஸ்பீச் பண்ணீங்க சார். அருமை அருமை, எஸ்ஜானகி பத்தி நல்ல டீடைல்ஸ் செம்மையா பண்ணீங்க.
0: நீங்களும் சூப்பரா ஒரு பாட்டு வச்சிருப்பீங்க. எல்லாத்தையும்
1: நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள்.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் காட்பாடியிலிருந்து சந்திரசேகர் அவர்கள் அழகான ஒரு அஞ்சாறு சாங்கு அப்படியே எஸ் ஜானகியோட சாங் பாடி அவங்களுக்கு சிறப்பாக அஞ்சலி தெரிவித்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது, அழகாக பண்ணாங்க. ஒரு ஸ்பீச்சும் கொடுத்துருந்தாங்க, அவங்க எத்தனை தேசிய விருது, எந்த பாட்டுக்கு வாங்கினாங்க, அருமையாக பண்ணாங்க. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் சார் காட்பாடி சந்திரசேகர் சார் உங்களுக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் பாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம்
0: மேம், நல்லா இருக்கீங்களா மேம்? சிறப்பு மேம், பாருங்கள் உங்கள் பாடலை.
2: வசந்த கால கோலங்கள் மேல கோடுகள் கலைந்திடும் கனவுகள், கண்ணீர் செல்லும் நினைவுகள். வசந்த கால கோலங்கள் அலையிலாடும்

வசந்த கால போலங்கள்

0: சிறப்பாக அழகாக பாடினீங்க மேம். என்ன அருமையான குரல் தெரியுமா உங்களுக்கு! இந்த பாட்டுக்கு அவ்வளோ அழகாக செட் ஆகுது உங்கள் குரல், செம்ம. எஸ்டானகி குரலுக்கும் உங்களுக்கும் அப்படி ஒரு டச் ஆகுது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ, தேங்க்யூ.
2: தாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் நபர் தங்களது
0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து ராஜேஸ்வரி மேம் அவர்கள். அழகான தியாகம் படம், அந்த படத்தில் எஸ் ஜானகி குரலில் பாடல் ஒன்று சிறப்பாக அருமையாக பண்ணாங்க, ரொம்ப அழகாக பண்ணாங்க, செம்மையாக இருந்தது பாடல் கேட்குறதுக்கு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
3: ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம். புதுக்குடியிலிருந்து கற்பகவல்லி ஜெயேந்திரன் மேடம்.
0: என்ன திணறுது திடீர்னு? ஏன் மேம்?
3: நீங்க விதமா நான் சும்மா இருந்துட்டேன்.
0: அப்படியா?
3: நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம் மேம். நீங்க நல்லா இருக்கீங்களா மேம்?
3: நாங்க நலமா இருக்கோம் மேடம்.
0: ஓகே, பாடுங்கள் உங்கள் பாடலை.
3: இன்னைக்கு ஜானகி அம்மா பாடல்களா?
0: ஆமா ஆமா.
3: சரிங்க, அவங்க மறைந்திருக்காங்கல்ல, நல்ல அழகான பாடல்கள் அம்மா அவங்க. பிள்ளை குரல் ஆனாலும் சரி, பக்தி பாடல்கள் எல்லாத்துக்கும் திறமை வாய்ந்த அம்மா அவங்க. சரிங்க மேடம், ஒரு
0: பாடுங்கள் உங்கள் பாடலை.
3: அந்த கோகுலத்தில் பசுக்கள் எல்லாம் நான் பாடுறேனே மேடம்.
0: பாடுங்கள்.
3: சர்வத்ன கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்த கோவிந்த மேடம். சரிங்க. குளத்தில் பசுக்கள் எல்லாம் கோபாலன் குழலை கேட்டு நாலு படி பால் தருக்குது ராமாரி. கோகுலத்தில் பசுக்கள் எல்லாம் கோபாலன் குழலை கேட்டு நாலு படி பால் கருக்குது ராமாரி. அந்த மோகனின் பேரை சொல்லி மூடி வைத்து பாத்திரத்தில் மூன்று படி நெய் இருக்குது கிருஷ்ணாரி. அந்த மோகனின் பேரை சொல்லி மூடி வைத்து பாத்திரத்தில் மூன்று படி நெய்

பூஜை தன்னை கொன்ற பின் தான் கண்ணிய கூர்வஞ்சம் இல்லை.

கோபாலன் குரலை கேட்டினாலும் படி பால்கருக்கு விரமாரே. அந்த மோகனின் பேரை சொல்லி மூடி வைத்து பாத்திரத்தில் மூன்று படி நெய் இருக்குது கிருஷ்ணாரே. குளத்தின்

என்று சொன்னாள். சேலை தீர்த்தும் போது அவன் பெயரே ஸ்ரீரங்கா என்று சொன்னான். அழுத்தமான சுகம் இருக்குது கிருஷ்ணாரே, ராமாரே ஹரே கிருஷ்ணாரே, ராமாரே ஹரே கிருஷ்ணாரே. படிப்படியாய் மலையில் ஏறி பக்தி செய்தால் துன்பம் எல்லாம் பொடி பொடியாய் நொறுங்குதடி ராமாரே. படிப்படியாய் மலையில் ஏறி பக்தி செய்தால் துன்பம் எல்லாம் பொடி பொடியாய் நொறுங்குதடி ராமாரே. படிப்படி

0: பொருள் விழுந்தது கிருஷ்ணாயி. கோகுலத்தில் பசுக்களெல்லாம் கோபாலன் குடலை கேட்டு நாலு பழைய தாள் கருக்குது ராமாயே. அந்த கோகணனின் பேரை சொல்லி மூடி வைத்த பாத்திரத்தில் மூன்று படி நீ இருக்குது கிருஷ்ணாயி. ராமாரி ஹரி கிருஷ்ணாரி, ராமாரி ஹரி கிருஷ்ணாரி.
1: அப்படியா இல்ல அந்த மாதிரி தான் அடிக்கணுமா இல்ல எப்படின்னு கேட்டேன். வேற ஒண்ணும்
0: அடிச்சுக்கிட்டு
1: அப்படியா சிறப்பா பாடுங்க மேம், ரொம்ப அழகா இருந்தது. எஸ்டானிக்கு அவளுக்கு குரலில் அழகான பாடலை சிறப்பா அருமையா பாடுனீங்க. நன்றி, வாழ்த்துக்கள் மேம்.
0: ரொம்ப நல்லதுங்க மேடம், வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.
1: நன்றி
0: மேடம். சொல்லுங்க. அப்ப நான் வந்து பாடி வர சென்ற அன்பான உள்ளங்களுக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். உங்களுக்கும் நன்றி.
1: நன்றி, உங்களுக்கும் நன்றி மேம். நன்றி,
0: சரிங்க மேடம். நன்றி,
1: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் நெல்லை மாவட்டம் புதுக்குடியிலிருந்து கற்பகவல்லி ஜெயேந்திரன் அவர்கள் அழகான ஒரு எஸ்டானகி சாங்கு, அந்த ஒரு கிருஷ்ணன் சாங்கு இவ்வளோ அழகாக பாடிருப்பாங்க மேம். எஸ்டானகி மேம் அவங்களுக்கெல்லாம் நிகரே கிடையாது, அவங்கெல்லாம் சிறப்பாக பாடியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த மேம ரொம்ப அழகா பண்ணாங்க, அருமையா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். வணக்கம் ராஜேஷ், நல்லா இருக்கீங்களா ராஜேஷ்? இறந்ததுனால நம்ம கஷ்டப்படக்கூடாது, உங்களை வழி அனுப்பிதான் வைக்கணும் நல்லபடியா.
2: இல்ல கனவுளுக்கு அது இல்லாதனால அவர் மரணத்தையும் ஜனத்தையும் நமக்கு கொடுத்து நம்மள மாதிரி பாச பந்தங்கள் எல்லாம் கொடுத்து பிரிச்சு பாக்குறாங்க. ஆனாலும் தோன்றும் போது புகழோட தோண்டி இருக்காங்க. கலைஞர்களுக்கு மரணம்ங்கிறது கிடையாது, அவங்க ஆக்சுவலா நம்ம
1: கொடுத்தாங்கிட்டு
2: இருக்காங்க. ஓகே மேடம், பாடுறேன்.
1: பாடுங்கள் ராஜேஷ்.

0: நாளும் ஒருவர் தூங்கிடாது. இந்த தொடர் கதை தினங்கிலும் வளர்ந்திரை நிலவு தூங்கும் நேரம். நான்கு கண்ணிதில் நான்கு கண்ணிலிருந்து ஒரு காட்சியானதே வானம் காற்று பூமி செவை காட்சியானதே நானுனை பார்த்ததில் மகுந்தம் நீண்ட நாளிலே வாழும் இந்த சொந்தம் மாலினால் வாழ்வோம் மாக்கண்ணா நிலவு தூங்கும் நீதை போல காதல் மிக புனிதமானது கோதில் எங்கிலாடும் இந்த சிலுவை போன்றது வாழிலும் தாழிலும் மிகிதாக நீதம் வாழிலும் சென்றனாய் எங்கும் இன்று வீட்டும் மயக்கும் கணக்கும் நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிறாது நிலவு தூங்கிறாது உறவு தூங்கிறாது எது ஒரு தொடர் கதை தினம் தினம் வளர்க்கிறேன் நிலவு தூங்கும்.
1: சிறப்பு சிறப்பு ரமேஷ், ரொம்ப அழகா அப்படியே அந்த சோகம் இழையோடியது உங்களோட குரல்ல, ரொம்ப சிறப்பா பண்ணீங்க, ரொம்ப அழகா இருந்துச்சு ராஜேஷ். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ, நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் கோவையிலிருந்து ராஜேஷ் அவர்கள். குங்குமச்சிமிழ் திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடலை சிறப்பாக பாடி சென்றார். நன்றி வாழ்த்துக்கள், அவ்வளோ ஒரு அழகான பாடலை அற்புதமாக பாடினார், நன்றி வாழ்த்துக்கள். அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்,
2: கோவையிலிருந்து. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும் மேடம், நல்லா இருக்கும். ஆனாலும் இன்னைக்கு ரொம்ப மனவருத்தமான இதுதான், ஜானகி மனமடெல்லாம் இப்படி
1: ஒரு எல்லாரும் வாழ்க்கையிலேயே நடைபெறுது.
2: அதேதான்
1: அதேதான்,
2: ஆனாலும் அதை கேட்கும் பொழுது அது
1: அதான்
2: மனசுக்கு சங்கடமா இருக்கு. ஆனாலும் அவங்கள எழுந்திருந்தாலும் அவங்க பாடல்கள் நமக்கு நமக்கு பின்னாடியும் வாழக்கூடிய பாடல்கள் வச்சுக்கோமே, அதனால அந்த இழப்பு சொல்ல முடியாது. ஓகே, நான் பாடட்டுமா?
1: பாடுங்கள் மேம், பாடுங்க.
2: கண்ணிலே என்ன உண்டு கண்கள் தானறியும், கண்ணிலே என்ன உண்டு

என்ன உண்டு கண்கள் காணறியும், கல்லிலே ஈரம் உண்டு கண்களாரியும். நெருப்பென்று சொன்னால் நீரிலும் அணையும், நீரென்று சொன்னால் நெருப்பிலும் வேகும். நெருப்பென்று சொன்னால்

கண்கள் தானறியும் கல்லிலே ஈரம் உண்டு கண்களாரியும் ஓடைக்குள் வா

0: ഉണ്ട് കൺകൾ താനറിയും, കല്ലിലെ ഈരം ഉണ്ട് കൺകളാറിയും.
1: சிறப்பா இருந்தது மேம், ரொம்ப அழகான பாடல் தெரியுமா
0: அன்னைக்கு. அந்த வந்து அதுவா இருக்கட்டும், இல்ல அவங்க வந்து அவங்களுக்கு டேலண்ட் ரொம்ப ஜாஸ்தி மேடம். குழந்தை குரலுக்கு மாறி பாடுறதா இருக்கட்டும், ஒரு ஜென்ஸ் மாறி பாடுறது, பலவிதமான விஷயங்கள் வந்து அவங்க சாதிச்சிருக்காங்க குரல் மூலமாவேங்கறத நினைச்சு பார்த்தா கூட நமக்கு வளர்ப்பா இருக்கு. உண்மையிலேயே எழுந்துட்டோம்னு நினைக்கவே நமக்கு ஃபீலிங்ஸா இருக்கு. உண்மையிலேயே என்ன பண்றது, கடவுள் வந்து எல்லாருக்குமே ஒரு கணக்கு போட்டிருப்பாங்க. ஆனாலும் நம்ம அந்த சிங்கரோட உடல்
1: நன்றி, வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து புவனேஸ்வரி மேம் அழகான ஒரு பாடலை எடுத்து சிறப்பா அருமையா என்ன அழகா பாடினாங்க. அவங்க அவங்க பாட்டை பாடுறதுக்கே இன்னைக்கு நமக்கு சங்கடமா தான் இருக்கும், ஏன்னா அந்த குரல் நமக்கு கொஞ்சம் இதா வராது. அழகா பாடினாங்க, அருமையா இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் பாருங்கள். வணக்கம், யார் எங்கிட்ட அழைக்கிறீங்க?
2: வணக்கம்
1: வணக்கம். நல்லா இருக்கீங்களா? பாடுங்கள். உங்கள்
2: கிடைச்சிருச்சு, அதனால ஒரு பாட்டு எடுத்து வச்ச ஒரு பாரி சாரி ரெண்டே நிமிஷம்

0: நந்தி நந்தி சகோதரி,
1: அருமை அருமை அருமை, ரொம்ப அழகா பாடினீங்க மேம். ஆனா அந்த பாட்டு சின்ன பாட்டு, சின்ன பாட்டு இல்ல,
0: சின்ன பாட்டுதான். ஆனா அவங்க நினைச்சிட்டே இருக்கிறதால இந்த பாட்டை எடுத்தோடனே அவங்க முகத்தை வச்சுட்டே பாடுறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான்
1: கேட்கும்
0: அவங்க எல்லாம்
1: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் திருச்சி லதா உமாகாந்தன் அவர்கள். அழகான அவர் பாடலை, எஸ் ஜானகி அவர்களின் பாடலை அருமையாக பாடினார்கள். சிறப்பாக இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம், வணக்கம். கோவிலிருந்து
1: வாங்க வாங்க பத்மா மேம், நல்லா இருக்கீங்களா மேம்?
2: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க சூப்பரா இருக்கோம். நீங்க என்ன லாஸ்ட்ல வருவீங்க? இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்க.
2: பாடல்கள்
1: எல்லாம் நினைச்சாலே அப்படியே கண்ணீர் தான் வருது தெரியுமா?
2: பாடுங்கள்
1: பாடுங்கள்.

0: தேங்க்யூ மேம்.
1: ஆறாரிரோ ஆறாரிரோன்னு தூங்க வச்சிட்டீங்க மேம் என்ன.
0: சாரி சாரி,
1: சிறப்பு பண்ணுங்க மேம்.
0: அப்படியே மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, வேற ஒன்னும் இல்லை. எனக்கு அவங்க பாட்ட பாடும்போது அவங்க எத்தனையோ பேருக்கு தாளாட்டு பாடு மாதிரி பாடி இருக்காங்களா, இன்னைக்கு அவங்களோட இறுதி ஊர்வலம் நடக்கும்போது மைண்டுக்குள்ள ரொம்ப அடிச்சப்பட்டு
1: எல்லாருக்குமே அந்த ஃபீல் இருக்கும் போல.
0: கண்டிப்பா
1: சொல்ல,
0: அன்னையில இருந்து எந்த துள்ளலான பாடலா இருந்தாலும் சரி, சோகமான பாடலா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் அவங்க இல்லாம இன்னைக்கு நம்மளோட இதுல ஒரு பாட்டு கிடையாது.
1: நிச்சயமா மேம்,
0: 48,000 பாட்டுங்கிறது சும்மா லேஸ்பட்ட விஷயமா நிஜமாவே. அத ஒரு பாடின பெருமை வந்து அவங்கள தவிர யாருக்குமே இல்ல நிஜமாவே. எஸ்பிபி எந்த அளவுக்கு நின்னாரோ அந்த அளவுக்கு அவங்களும் அவ்வளவு இது
1: கொடுத்துருக்காங்க. இருக்கும்
0: கண்டிப்பா, அதோட தாக்கத்தோட வெளிப்பாடுதான். சாரி,
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்ப எல்லாருக்கும் வர்றது தானே. அவங்க பாட்ட பாடுமா, நிச்சயமா அந்த ஃபீல் வரும் நமக்கு அவங்க குரலை பாடுமா.
0: கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ மேம்,
1: நன்றி,
0: தேங்க்யூ மேம், வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி.
1: நன்றி, வாழ்த்துக்கள் மேம். அருமையான பாடல் உங்க குரல்ல கேட்டோம், எஸ் ஜானகி அவர்களுடன் குரல் பாடல் சிறப்பு. நன்றி, வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ,
0: தேங்க்யூ.
1: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் கோவையிலிருந்து பத்மா மேம் அவர்கள். அழகான அவங்க எஸ் ஜானகியோட பாடலை எடுத்து சிறப்பாக, ரொம்ப அரிதான பாடல் தான் அவங்க எப்போவுமே பாடுவாங்க. அழகான பாடலுங்க, அருமையாக பாடினாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் அது ரசித்து கேட்குற அளவுக்கு நமக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகுதுல்ல. எப்படி தான் நம்ம நினைக்காமே இருந்தாலும் லைஃப் வந்து எல்லாம் அப்படி தான் அப்படின்னு நினைக்கும் போது அதை கேட்கும் போது நமக்கு ஒரு இது வருதுல்ல. அதுதான் சூப்பர், அருமையாக பண்ணா அவங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம் மேடம், நான் வந்து சென்னை நந்தநல்லூர்ல இருந்து கண்ணன் பேசுறேன் மேடம். நல்லமா இருக்கிறீங்களா
1: கண்ணனா?
2: ஆமா.
1: ஓகே, நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: ஆமா மேடம், நான் புது நேயர்.
1: தெரியுது தெரியுது தெரியுது.
2: வந்து அவர் தான் சார் தான் எனக்கு கூப்பிட்டாரு, அப்புறம் பதிவு கொடுத்துருக்காரு.
1: எந்த சாரு?
2: நேசம், நேசம் சார்.
1: நேசம் சாரா? ஓகே ஓகே.
2: ஒரு நிமிஷம் மேடம், ஒரு நிமிஷம். இவரு கீதம், கீதம் நேசன் சார்.
1: ஓகே ஓகே. அவரு
2: ஓகே. இப்ப வந்து நேத்துக்குதான் ஒரு பாவம், எஸ் ஜானகி அம்மா நம்மள விட்டு பிரிஞ்சிட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசுக்கு. அவங்க 1959 விதியின் விளையாட்டுங்கிற பாட்டுலதான் முதல் திரைப்படத்துல பாட வந்தாங்க. ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அவங்க வந்து அந்த சிங்கார வேலனை தேவா பாட்டுலதான் பாடி ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. ரொம்ப கஷ்டமான பாட்டு, அவங்கள எல்லாரும் பாட மாட்டேன்னு சொன்ன போது பி லீலாவோட ரெக்கமெண்டேஷன்லதான் ஜானகி அம்மா அந்த பாட்டு பாட வந்தாங்க. எஸ் எம் சுப்பையா நாயுடுவும் அந்த டைரக்டரும் ரொம்ப என்ன பண்றேன்னு தெரியாம முடிக்கிற போது அவங்க சொன்னாங்க இவங்க நல்லா பாடுவாங்க, முயற்சி பண்ணுங்கன்னு அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க. அவங்களும் அந்த காரைக்குறிச்சி அருணாச்சலம் தான் நாதஸ்வரத்தோட அவர் பாட பாட இவங்க பிரமாதமா பாடி அதுக்கப்புறம் சக்கமோடு போட்டு கொடி கட்டி பிறந்தாங்க. 76 இளையராஜாவோட இசையமைப்புல அன்னக்கிளி தேவராஜ் மோகனுடைய ப்ரொடக்ஷன்ல வந்தது. அந்த படத்துல ஒரு 3-4 பாட்டு எஸ் ஜானகி அம்மா பாடி இருக்காங்க. மச்சான பாத்தீங்களா, அன்னக்கிளி முடித்து எழுது,
1: அப்புறம்
2: முத்துரசி பத்தரிச்சு குத்தத்தான் வேணுங்கிற பாட்டு பாடி அதுல இருந்து ஒரு 50 அவங்களை அடிச்சுக்கவே முடியல, கொடி கட்டி பிறந்தாங்க. இப்ப போயிட்டாங்களேங்கிறது ரொம்ப இதே அவங்க கனமா இருக்கு, வருத்தமா இருக்கு. என்ன பண்றது, அவங்க வயசாயிடுச்சு, 88 போயிட்டாங்க. அவங்களோட பாடல்கள் அழிய முடியாத பாடல்கள், 40,000 பாடல்களுக்கு மேல பாடியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம் எல்லா மொழிகளிலும் பாடியிருக்காங்க. சரி மேடம், நான் ஓகே. இப்போ நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைமா இருக்கிறதால ஒரு பிள்ளையா பாட்டு.
1: ஒரு நிமிஷம் சார், நல்லா இருக்கீங்களா சார் நீங்க?
2: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும்
1: சார். பாடுங்கள் சார் உங்கள் பாடலை.
2: அதாவது இப்போ
1: நான்,
2: என் பேரு கண்ணன், பேரு
1: ஊரு
2: நங்கநல்லூர், சென்னை 61.
1: அந்த இது பின்கோட் எல்லாம் வேண்டாம், நீங்க இருக்க இடத்த மட்டும்
2: சொன்னா. சென்னை, சென்னை.
1: ஓகே ஓகே, பாடுங்கள் சார்.
2: அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அதாவது ஒரு பிள்ளையார் பாட்டு பாடுறேன்.
1: பாருங்க பாருங்க.
2: இது ஆக்சுவலி இது சமஸ்கிருத பாடல். கேஜேஸ்வரதாஸ் சிந்து பைரவியில பாடியிருக்காரு. நாட்டை ராகம் இளையராஜா இசையமைத்தது. முத்துசாமி
1: தீட்சிதர்.
2: இல்லம்மா அதெல்லாம் கிடையாது, இப்பதான் பாடவே ஆரம்பிச்சிருக்கேன்.
1: அப்படியா? பாடுங்கள்
2: பாடு. ஆமா ஒரு நிமிஷம். இதுல வந்து மகா கணபதி மனசாஸ்மராமிங்கிற பாட்டு, அது பாடலாமா?
1: பாடுங்கள் பாடுங்கள்.
2: ஸ்ரீமகாகணபதிம்

0: பண்ண பாடல், நல்ல விநாயகர் பாடலாக பாடினீங்க, சிறப்பாக அழகாக பாடினீங்க சார். நன்றி, வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூம்மா, தேங்க்யூ, தேங்க்யூ,
0: தேங்க்யூ, தேங்க்யூ.
1: தேங்க்யூ.
0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் பொது நேயர் நங்கநல்லூரிலிருந்து கண்ணன் என்பவர். அழகான ஒரு விநாயகர் பாடலை முதல் முதல்ல பாடிட்டு போனார், அருமையாக இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம்.
0: வணக்கம்,
2: சோலைசிலிருந்து தேன்மொழி முருகன் பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா மேம்?
2: நல்லா இருக்கிறேன். போயிட்டு வர நேரம் ஆயிடுச்சு.
0: பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: எடுக்கிறேன். ஜானகி அம்மா பாட்டு யாரும் பாடினாங்களா?
0: எல்லாருமே ஜானகி பாட்டு தான் பாடினாங்க.
2: சரி. அம்மா அம்மா நீ எங்க அம்மா, பொண்ணு விட்டா எனக்கு ஆளு அம்மா. அம்மா அம்மா நீ எங்க அம்மா, பொண்ணு விட்டா எனக்கு ஆளு அம்மா. தேடி பார்த்தேனே காணோ ஒன்ன, கண்ணா மூச்சியே வாணி வெளியே. தாயே உயிர் பிரிந்தாயே, என்னை தனியே தவிக்க விட்டாயே. இன்று நீ பாடும் பாட்டுக்கு நான் தூங்க வேணும், நான் பாடும் பாட்டுக்கு தாயே உன் கண்கள் திறந்தாலே போதும். அம்மா அம்மா நீ எங்க அம்மா, பொண்ண விட்டா எனக்கு ஆறு அம்மா. நான் தூங்கும் உன்னை நீ தூங்கி போனாய், தாயே என்னே உனக்கு என்ன கோபம். கண்ணான கண்ணே என் தெய்வ பெண்ணே, கண்ணில் தூசி நீ ஊத வேண்டும். ஐயோ ஏன் இந்த சாபம், என்னாம் என்றோ நான் செய்த பாவம். பகலும் இரவாகி பயமானதே அம்மா, விளக்கும் துணையின்றி இருளானதே. உயிரின் ஒரு பாதி பறி போனதே அம்மா, தனியே நிலையானதே. அம்மா அம்மா நீ எங்க அம்மா, பொண்ணு விட்டா எனக்கு ஆறு அம்மா. நான் போன பின்னும் நீ வாழ வேண்டும், எந்த உனக்குள்ளும் உண்டு. வானெங்கும் வண்ணம் பூவெல்லாம் வாசம், நான் ஆளும் உலகில் தெய்வங்கள் உண்டு. நீ என் பெருமையின் எல்லை, உந்தன் தந்தை பேர் சொல்லும் பிள்ளை. தூரம் பிரிவினை கலந்தாதே என் கண்ணே, உலகம் திளையாட உன் கண் முன்னே. காலம் கரைந்தோடும் உன் வாழில் துணை சேரும், வேண்டும் நான் உன் பிள்ளையே. அம்மா அம்மா நீ எங்க அம்மா, பொண்ணு விட்டா எனக்கு ஆறு அம்மா. எங்கே போனாலும் நானும் வருவேன் கண்ணாடி.

0: உயிர்தானே இன்று நீ பாடும் பாட்டுக்கு நான் தூங்க வேண்டும். நான் பாடும் பாட்டுக்கு நீ தாலாட்டி பாட அம்மா அம்மா நீ எங்க அம்மா பொண்ண விட்டா எனக்காரு அம்மா. அவ்வளவுதான் மேம்.
1: சிறப்பா பாண்டிங்க மேம், ரொம்ப அவங்க என்ன சொல்ல, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு உங்க குரல்ல அவங்க பாடலை கேட்கும் போது. ரொம்ப சோக பாடலா இது, ரொம்ப அழகா பாண்டிங்க, அருமையா
0: அவங்க
1: இருக்கு.
0: இறந்து நினைச்சு எங்க அம்மா ஞாபகம் தான் எனக்கு ரொம்ப வந்துட்டு. நீ பாடிட்டு கண்ணீர் வடிச்சிட்டேன், மத்தியானமே ரெண்டு தடவை பாடிட்டேன். ராதை அம்மாவுக்கு அதுக்கு மேல கஷ்டம்.
1: சிறப்பா பண்ணீங்க, அதுவும் குரலை மாத்தி வேற பண்ணீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
1: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று.

0: இது பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியில் இருந்து தேன்மொழி முருகன் அவர்கள் அழகான ஒரு எஸ் ஜானகி பாடலை ரொம்ப சிறப்பாக பாடினாங்க. அந்த சோக பாடல் எல்லாரையும் தாக்கியிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அந்த பாடல் கேட்கும் போது. அழகு அழகு செம அருமை. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? ஹலோ.
1: ஹலோ,
0: யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. சாந்தகுமார். தீபா குமார்.
1: தீபா குமார்,
0: நல்லா இருக்கியா? தீபா,
1: நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன்ல. பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கூரம்மா, புரியாத ஆனந்தம் புரிதாக ஆரம்பம்.

மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை சூடிக்கொண்டே மன்மதன் பாதல் ஒன்று

கும் காற்று வந்து மெல்லத்தானாட கண்ணே, மங்கைக்குள் காதல் வெல்ல தங்கை போல் ஓட கண்ணே, இன்பத்தின் என்னையோ இல்லையே இல்லையே, அந்தியும் வந்ததா தொல்லையே தொல்லையே, காலந்தோறும்

0: புதிதாகும்
1: சிறப்பா பண்ணீங்க தீபா குமார், ரொம்ப அழகா இருந்துச்சு, அருமையா பண்ணீங்க, நன்றி, வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் எட்டியார்பட்டியிலிருந்து தீபா குமார் அவர்கள் அழகான எஸ் ஜானகி பாடலை எடுத்து சிறப்பாக அருமையாக பாடினாங்க. மௌனராகம் நினைக்கிறேன் அந்த படம், சூப்பராக பாடியிருப்பாங்க. இதில் எஸ் ஜானகி மேம் அவ்வளோ ஒரு குயில் கொஞ்சி கொஞ்சி கூவுற மாதிரி அவ்வளோ அழகாக பாடியிருப்பாங்க. அருமையான பாடல், சிறப்பாக பண்ணாங்க தீபா குமார் அவர்கள், நன்றி, வாழ்த்துக்கள்.

சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் நேரம் இப்பொழுது 8 மணி. எனது குரலில் ஒரு எஸ் ஜானகி அவர்களின் பாடல் ஒன்று.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்துக்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெல்லமுதம், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல், இந்த சிங்காரவேலன் சன்னதியிலே நமது சங்கீத அறிவுகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு சாந்தா, பாடு. என் தயக்கம்
2: ஞாபகம் வந்தாச்சு, நடக்கட்டும்.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம். அதுக்கு முன்னால் இப்போ பாடி சென்ற பாடல் எஸ் ஜானகி அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு பாடல், ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க. எல்லாருமையாக இருந்துச்சுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டே நம்ம முருகன் பாடல் தான் பாடினாங்க. அப்படி தான் கொடி கட்டி பறந்தாங்க. சிறப்பு. யார் எங்கிருந்து அழைக்கிறா?
1: கவிதா முகுந்தன் கோவையில இருந்து பேசுறேன்.
0: கவிதா முகுந்தன் புதுசா தெரியுது. பாருங்க, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க?
0: நாங்க நல்லா இருக்கோம் மேம்.
1: நீங்க
0: ராஜேஷோட ஃபேமிலியா? நீங்க ராஜேஷ் வந்து எங்க ஃபேமிலி? அப்படி சொல்லுங்க. ஆனா நீங்க வந்து இன்னொரு அண்ணனோட வைஃபா? நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நல்லா இருக்கேன்.
0: பேர் சொல்லுங்க இன்னொரு தடவை.
1: கவிதா முகுந்தன்.
0: ஓகே, பாடுங்கள் உங்கள் பாடல்.
1: நன்றி. நன்றிமா. முரசனம் தொங்கிருச்சு, ஊத காத்தும் மடிச்சிருச்சு, அபிமானம் தூங்கலையே, அதுவையேனோ புரியலையே. ஒரு சனம் தூங்கிருச்சு, போத காத்தும் மடிச்சிருச்சு, அபிமானம் தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலையே. கோயில கருங்கோயில மாம மன கோயில கோலம் போதும் பார்த்தானே, மயில இளமயில மாம கவி கோயில ராகம்

0: அடிச்சிருச்சு பாவி மனோ துகலையே, அதோ ஏனோ புரியலையே.
1: ராஜேஷ் அவர்களே, எப்படி இந்த குரலை எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் வச்சிங்க சொல்லுங்க? உங்கள் ஃபேமிலின்றீங்க, எப்படி இவ்வளோ நாள் வராமல் இருந்தாங்க இவங்க?
0: இல்லை மேடம், அவங்க கூப்பிட்டு தான் இருந்தாங்க, நான் தான் கொஞ்சம் பிஸியாக இருந்தனால வரல.
1: அப்படியா? அது எப்படி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே குரல் இருக்குது? எப்படி பத்மா மேமும் இதே மாதிரி குரல் தான், சிறப்பாக இருக்கு. எவ்வளோ அழகாக பாடுறீங்க தெரியுமா? நீங்கள் இன்னும் ரெண்டு மூணு தடவை இப்படி பாட வந்தீங்கன்னா எல்லாத்த விட நல்லா பாடுவீங்க நீங்கள். அஞ்சலி செலுத்துற மாதிரி தான் சிறப்பு மேம். நன்றி, வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் கோவையிலிருந்து. கவிதா முகுந்தன் அவர்கள் சிறப்பா செம்மையா பண்ணாங்க. அழகான பாடல் எஸ்டானிக்கு மேம் பாடின பாடல், அருமையா. இவங்க குரல் எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா? பாடல் கொஞ்சம் ஒரு மாதிரி வருதுனாலும் இன்னும் ரெண்டு மூணு தடவை பாடினாங்கன்னா ரொம்ப நல்லா பாடுவாங்க. அழகாக பண்ணாங்க, நன்றி, வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம்.
1: வணக்கம் மேம், நல்லா இருக்கீங்களா மேம்?
2: நான்
1: நல்லா இருக்கேன் மேம். பாருங்கள் உங்கள் பாடலை.
2: நாட்டியம் காண்பதில்லாமே அதிசயம் ஆனந்தம்

ஆனந்தம் காட்டினிலே வரும் கீதம், காட்டினிலே வரும் கீதம். தொட்டில் தொட்டு பேசும் தென்றல், தொட்டில் கட்டி ஆடும் உள்ளம். தொட்டு தொட்டு பேசும் தென்றல், தொட்டில் கட்டி ஆடும் உள்ளம். அதிசயம் ஆனந்தம் காற்றினிலே வரும் கீதம். கண்டேன் எங்கும் பூமகள் நாட்டியம் காண்பதில்லாமே. அதிசயம் ஆனந்தம் காற்றினிலே வரும் கீதம், காற்றினிலே வரும் கீதம்.

0: நினைத்தால் சொர்க்கம் இங்கே கண்ணீர் உண்டு அதிசயம் ஆனந்தம் காற்றிலே வரும் தீவிரம் காற்றினிலே வரும் தீவிரம் கண்ணம் இல்லை கவடம் இல்லை காவலுக்கு யாரும் இல்லை யார் வருவாரோ கனிகளும் பழுத்ததம்மா கொடி மொட்டு மலர்ந்ததம்மா எங்கிலே இதுதானே எங்கும் எந்தன் உள்ளம் சொந்தம் கொள்ளும் அதிசயம் ஆனந்தம் காற்றினிலே வரும் வீதம் காற்றினிலே வரும் வீதம் காற்றினிலே வரும் வீதம்
1: அருமை அருமை மேம் சூப்பராக பாண்டிங்க மேம் எஸ்டானிக் அவர்கள் குரலில் பாடிய பாடல் அழகு அழகு இது என்ன படம் காட்டினிலே வரும் கீதம் அப்படித்தானே ஓகே ஓகே சிறப்பாக பாண்டிங்க மேம் ரொம்ப அழகாக இருந்தது உங்கள் குரலில் இந்த பாடல் அருமை நன்றி வாழ்த்துக்கள் மேம் நன்றி மேம் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் சென்னை கே கே நகரில் இருந்து ரேவதி மேம் அழகான ஒரு பாடலை எடுத்து எஸ் ஜானகி அவர்கள் பாடிய பாடல் சிறப்பாக அருமையாக இருந்தது அவ்வளோ அழகாக பாடினாங்க பெரிய பாடல் இது சிறப்பாக பாடினாங்க நன்றி வாழ்த்துக்கள் அவருக்கு அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் வாருங்கள் வணக்கம் யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க
2: ஹாய் மேம் என் பேர் விஜய் மேம் கோயம்புத்தூர்
1: ஹாய் விஜய் நல்லா இருக்கீங்களா
2: நல்லா இருக்கேன் மேம் நீங்கள் எப்படி இருக்கீங்க
1: நாங்கள் சூப்பராக இருக்கோம் பாடுங்கள் உங்கள் பாடலை
2: ஓகே ஜானகி அம்மா பாட்டு அவங்க நினைவா மலரி மௌனமா மௌனமே வேதமா மலர்கள் ஏசுமா பேசினால் கூவாகண்டே மலரி மௌனமா மௌனமே வேதமா

போது வந்ததோ ஏதோ சுகம் உள்ளூருதேனோ மனம் தள்ளாடுதேதோ சுகம் உள்ளூருதே ஏனோ மனம் தள்ளாடுதே வீரர்கள் தொடவா விருந்தை பெறவா மானோடு கண்கள் மூடவாமல் மௌனமா மலகு பேசுமா கனவு கண்டு எந்த கண்கள் மூடி கிடந்தே காற்றை போல வந்து கண்கள் மெல்ல திறந்தே காற்றை என்னை கில்லாதிரு பூவே என்னை தள்ளாதிரு காற்றை என்னை

வாழ்க்கை தந்த வல்லனே மலரி மௌனமா மௌனமே வேதமா.

சிறப்பாக பண்ணீங்க, ரொம்ப அழகாக பண்ணீங்க. நல்லா நிறுத்தி நிதானமாக அவங்க சித்தப்பா மாதிரி அழகாக பண்ணீங்க பிரவீன். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து விஜய் பிரவீன் அவர்கள் அழகான ஒரு மெலோடி சாங் செம்மையாக பாடினாங்க. ரொம்ப அழகாக பண்ணார், நிறுத்தி நிதானமாக. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் நேரம் இப்பொழுது 8:25. பாருங்கள், வணக்கம். யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம் மேடம், நான் கோவையில இருந்து காயத்ரி பேசுறேன்.
0: எங்கயும் வெளியே போயிட்டீங்களோ?
1: ஆமா மேடம், வெளியே போயிட்டேன்.
0: பாடுங்க. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம், நல்லா இருக்கேன். இன்னைக்கு ஜானகி அம்மாவோட இதாகி போச்சு, ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா போச்சு. எல்லாரும் அவங்களுக்காக பாடல் பாடி சமர்ப்பணம் பண்றாங்க. சரி, ஒரு பாட்டு பாடலாம்.
0: நீங்களும் உங்க பாடல்ல இருந்து ஒரு பாடல் பாடுங்க பாக்கலாம்.
1: கண்டிப்பா.

மாதாவுன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினே.

கதைகளை நான் என்ன சொல்வது மாதா மாதா உன் கூ

0: உருக்கமான சோகமான பாடல், சும்மாவே சோகமாக தான் இருக்கு மனசு பூரா நினைச்சாலே. நீங்க பாடலை பாடி கூட கொஞ்சம் அப்படியே உருக வச்சிட்டீங்க மேம்.
1: கொஞ்சம் இமோஷனல் ஆயிடுச்சு.
0: ஆமாம் ஆமாம், நிஜமா நினைச்சு பார்த்தா எல்லாருக்கும் அப்படித்தான்
1: பிடிச்ச
0: இருக்கு.
1: பாட்டு.
0: என்ன செய்ய, அழாதீங்க மேம், அதுக்காக என்ன செய்ய முடியும்,
1: சாரி
0: எதிர்நோப்பு
1: சாரி,
0: அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ என்ன, இப்போ
1: எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு.
0: அதிகமாக பாடுங்க.
1: யூஸ்வலா ஃப்ரைடே ஆனா நான் இன்னொரு குரூப்ல இருக்கேன், அங்க வந்து இந்த பாட்டை கண்டிப்பா பாடுவேன். அதனால எனக்கு அந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் ரொம்ப
0: சிறப்பு மேம், அருமையாக
1: தேங்க்
0: பாடுங்க.
1: யூ தேங்க் யூ
0: தேங்க் யூ தேங்க் யூ.
1: தேங்க் யூ.
0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் கோவையிலிருந்து காயத்ரி மேம் அவர்கள் உருக்கமான சோகமான ஒரு பாடலை அருமையாக பாடினாங்க. எஸ் ஜானகி அவர்களின் பாடலை சிறப்பாக பாடினாங்க, அருமையாக இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? சொல்லுங்க.
1: எல்லாரும் அழகாக பாடுகிறார்கள் சரிங்களா?
0: ஆமா,
1: என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் நல்லா ஜாலியமா குரலில் குங்குமச்சூள் பாட்டு பாடினீங்க,
0: ஆமா மேம், ஆமா மேம்,
1: ரொம்ப அழகா இருக்கு மேடம் சரிங்களா? நன்றியை தெரிவிக்கத்தான் சரிங்களா? நான் நான் பாட்டு பாடலாமா?
0: பாடுங்கள் பாடுங்கள்,
1: வாய்ப்பு இருக்க. சரி, ஜானகி அம்மா பாட்டு தான்.
0: நிறைய பேர் பாடாம இருக்காங்க மேம், சரி சீக்கிரம் ஒரு சின்ன பாட்டு பாடுங்க.
1: சரிங்க மேடம். உன்னிடத்தில் என்னை கொடுத்தே உன்னை உள்ளம் எங்கும் மல்லி தேடித்தே உன்னிடத்தில் என்னை கொடுத்தே உன்னை உள்ளம் எங்கும் மல்லி தேடித்தே உறவினில் விளையாடி வரும் கனவுகள் பல கோடி உறவினில் விளையாடி வரும் கனவுகள் பல கோடி உன்னிடத்தில் என்னை கொடுத்தே உள்ளம் இன்னும் மல்லி தெளித்தே

0: நன்றி மேடம், அவ்வளவுதான்.
1: சிறப்பா இருந்தது மேம், அருமையா பாண்டிங்க. நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் மேம்.
0: சரிங்க, அப்பப்போ கட் பண்ணி பாடிட்டேன் மேடம், சரிங்களா?
1: நன்றி, வாழ்த்துக்கள்.
0: நல்லதுங்க மேடம், நல்லது.
1: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் புதுக்குடியில் இருந்து கற்பகவல்லி ஜெயேந்திரன் அவர்கள் அழகான ஒரு எஸ்டானகி பாடல் பாடினார். சிறப்பு, நன்றாக இருந்தது. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் பாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம் சகோதரி, நான் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அமர்நாத் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா சார்?
2: நல்லா இருக்கும்.
1: பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: கேக்குது
1: கேக்குது, பாருங்க. கரோக்கிக்காங்க?
2: ஆமா
1: பாருங்க.

கோடு ஒரு கோடி ஆனந்தம் அடியாத்தாடி இல மனசு.

ஏற்பட்ட சந்தோஷம் உண்மை சொல்லு பெண்ணே என்ன என்ன செய்ய உத்தேசம் கண்ணு குட்டியானே நீ தொட்டு தொட்டு தென்றல்

0: பண்ணீங்க சார், அருமை ஹரிச்சி கரோக்கி சாங். எஸ்ஆர்ஜி குரலோட நீங்களும் சேர்ந்து பாடுறீங்க, அருமையா இருக்கு.
1: ஆமா, அது வந்து எனக்கு எஸ்ஆர்ஜி குரல் வந்து ரொம்ப பிடிக்கும். இளையராஜா வாய்ஸும் ரொம்ப பிடிக்கும்.
0: அவங்களை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க சார். அழகா பாடு, அப்படி ஒரு பாடகி அவங்க. அருமையா பாடுங்க சார். நன்றி.
1: நன்றி.
0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் குடவாசல்ல இருந்து அமர்நாத் என்பவர். அழகா ஒரு கரோக்கி சாங் போட்டு செம்மையா பாடினாரு, அருமையா இருந்துச்சு. அவரோட வாய்ஸுமே இளையராஜா வாய்ஸ் மாதிரியே தான் இருக்குது. முதல்ல பாடியிருக்காரு, இப்படி நல்லா இருந்துச்சு, அருமை. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணைந்து ஒரு சொந்தம் பாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம், திருவண்ணாமலை மாவட்டம் வேம்பாக்கம் சித்தார்த்தி.
0: நல்லா இருக்கீங்களா சார்?
2: நல்லா இருக்கிறோம்.
0: பாடுங்கள் உங்கள் பாடுங்கள்.

அழைப்பது காம்பை விட்டு போதில்லா, மீண்டும் அங்கே பூப்பதில்லை, காதலித்து தோல்வி என்றார், மீண்டும் அங்கே கா

0: வாய்ப்புக்கு நன்றி.
1: அழகு அழகு, செம்மையா பண்ணீங்க சார். மேல் ஃபீமேல் வாய்ஸ்ல கலக்கிட்டீங்க போங்க, பாடல் சிறப்பு. நன்றி,
0: நன்றி.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் சித்தாத்தூரிலிருந்து இயக்குனர் கீதநேசன் அவர்கள். அழகாக மேல் ஃபீமேல் வாய்ஸில் செம்மையாக கலக்கிட்டார், பாடல் சிறப்பாக பண்ணார், அருமையாக இருந்துச்சு. வாழ்த்துக்கள் அவருக்கு.

0: சபரிவானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: சென்னையிலிருந்து அகிலா ஸ்ரீதர் மேடம்.
0: மேம் நல்லா
1: ஜானகி
0: இருக்கீங்களா? மேம்
1: மேடம் நல்லா இருக்க மேடம். ஜானகி மேடம்க்கு என்னோட வந்து ஒரு அஞ்சலி பாடலாம். இந்த பாடல வந்து
0: பாடுங்கள் பாடுங்கள், சிறப்பு.
1: இப்படி ஓர் தாலாட்டு பாடவா, அதில் அப்படியே என் கதையை கூறவா, அதில் அப்படியே என் கதையை கூறவா, இப்படி ஓர் தாலாட்டு பாடவா, அதில் அப்படியே என் கதையை கூறவா, அதில் அப்படியே என் கதையை கூறவா. கைப்பிடித்த நாயகனும் காவியத்து நாயகனும், கைப்பிடித்த நாயகனும் காவியத்து நாயகனும் எப்ப

ஓர்தாலாட்டு பாடவா, அறில் அப்படியே என் கதையை கூறவா, அறில் அப்படியே என் கதையை கூறவா. அந்த ஒரு நாள் மீரா

0: குழந்தையை தூங்குகின்றது.
1: சிறப்பு மேம், ரொம்ப அழகாக பாடினீங்க. அருமையான பாடல் எஸ் ஜானகி மேம்
0: சொல்லுங்க.
1: பாடின பாட்டில், இது ரொம்ப சிறப்பான பாடல், அருமையாக பாடினீங்க.
0: ரொம்ப பிடிக்கும் இந்த படமும், இந்த கதாநாயகி அனுவும் மறக்கவே முடியாத கதாபாத்திரங்கள்.
1: இது என்ன
0: அது
1: படம் சொல்லுங்க?
0: இது வந்து அவர்கள் படம், அவர்கள்
1: அவர்கள்.
0: படம்.
1: ஆமாம் ஆமாம், செம்ம பாடினீங்க, செம்மையாக பாடினீங்க மேம்.
0: நன்றி சகோதரி,
1: நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மேம்.
0: நன்றி.
1: தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் சென்னை அம்பத்தூரில் இருந்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள் அழகான எஸ் ஜானகி பாடலை சிறப்பாக அருமையாக பாடினாங்க, ரொம்ப அழகாக பாடினாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. நேரம் இப்பொழுது 8:48. இதுவரை சபரி வானொலி வழங்கிய பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடலை பாடிச் சென்ற அத்துணை நேர் நெஞ்சங்களுக்கும், தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலை இயக்குனர் அவர்களுக்கும், உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்ப அறிவிப்பாளர், தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, நன்றி, வணக்கம்.

பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே.